படத்தை விரித்து பாம்பும் குடை பிடிக்கும், கிளை படந்து அடந்த வேம்பும் நிழல் கொடுக்கும். அடடா அழகின் அழகாய் கொலுவிருக்கும், உந்த நடியை பணிந்தே வணங்கி உலகிருக்கும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இதுவரை கேட்டது இசை அமுதம்.

0: இனி 6 மணிக்கான சதிச்சிருக்கும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.
1: திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. அனைத்து நாடுகளும் மோதலை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக ஞாயிற்றுக்கிழமை அன்றும் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் உள்ள விமான பயிற்சி பயிற்றுவிப்பாளர் பள்ளியிலிருந்து 54 விமானிகள் பயிற்சியை நிறைவு செய்தனர். அனைத்து தரப்பு மக்களும் சொந்த வீடு வாங்குவதற்கு

0: கான சூழலை மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுரை மாநகராட்சி சௌபாகியவதி நகர் கண்மாயில் மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்து விட்டதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவுக்கு பதக்கம் உறுதியாகியுள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வெற்றி பெற வேண்டும் என்ற மன உறுதிப்பாடு வலுவாக இருந்தால் தோல்வி என்றும் நம்மை நெருங்காது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழியோடு புதிய காலை. அலைவரிசைகளோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேர்களே.

நேரம் காலை 6:06. புதிய காலையோடு எழுந்திருக்கின்றோம். சேவை செய்திகளில், இன்று காலை 9:30 ஜெயின் ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நல பணித்திட்டம் முகாமில் இன்று பொது மருத்துவம், அதைத் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெறுகிறது. மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட

0: இன்று காலை 9:30 ஜெயின் ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நல பணித்திட்டம் முகாமில் இன்று பொது மருத்துவம், அதைத் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெறுகிறது. மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் எதிர்வரும் அக்டோபர் 10 சனிக்கிழமையன்று காலை 9 முதல் மாலை 3 வரை மதுரை கல்லூரியில் நடைபெறவிருக்கின்றது. இந்த முகாமில் 200 மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு காலி பணியிடங்களுக்கு வேலை நாடுநர்களை தேர்வு செய்ய பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 8 முதல் 12 ஐடிஐ டிப்ளமோ, நர்சிங் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு படித்த வேலை தேடுபவர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலைவாய்ப்பினை பெறலாம். இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் www.tnprivatejob.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் இணையதள முகவரி www.tnprivatejobs.tn.gov என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாளன்று வேலை தேடக்கூடிய நபர்கள் தங்களது சுய விவர குறிப்போடு, கல்விக்கான சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களுடைய வேலைவாய்ப்பு பெறுவதனால் தங்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு முகப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய காலை
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலைகள் இணைந்திருக்கின்றோம்.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
3: தொண்டு பிறர் வாழ்வில் ஏற்றும் நன்மையின் விளக்கு. மனிதனாக பிறந்த நாம் இந்த உலகத்திற்கு என்ன செய்துவிட்டு செல்லப்போகிறோம்? இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் தன்னிடம் ஒருமுறை கேட்டு பார்க்க வேண்டும். நாம் சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுகிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், பதவிகளை பெறுகிறோம், புகழை பெறுகிறோம். ஆனால் இவை அனைத்தையும் கடந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. அது பிறருக்கு பயன்படுவது, அதுதான் தொண்டு என்பதாகும். தொண்டு செய்ய பிறந்தவர் நாம் என்ற எண்ணம் மனித வாழ்க்கையை உயர்த்துகிறது. தொண்டு என்பது பெரிய பணக்காரர்களால் மட்டுமே செய்யக்கூடியது என சிலர் நினைக்கிறார்கள். அது தவறு. தொண்டு செய்ய கோடிக்கணக்கான ரூபாய் தேவையில்லை. நம்மிடம் இருக்கும் நேரத்திலிருந்து சில நிமிடங்களை பிறருக்கு உதவுவதில் செலவு செய்யலாம். நம்மிடம் இருக்கும் அறிவை பகிரலாம். ஒருவருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம். ஒரு மாணவனுக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். மருத்துவ உதவி தேவையுள்ள முதியவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம். பசியாக உள்ள ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கலாம். ஒரு ஏழை குழந்தையின் கல்விக்கு உதவலாம். ஒரு நோயாளியின் அருகில் சில நிமிடங்கள் அமர்ந்து ஆறுதல் கூறலாம். இவை அனைத்தும் தொண்டுதான். தொண்டு என்பது பிறருக்கு பணம் கொடுத்து உதவுவது மட்டுமல்ல, தன்னால் இயன்றதை பிறருடைய நலனுக்காக செய்வதே தொண்டு. நமது தமிழ் மரபில் தொண்டு மிக உயர்ந்த பண்பாக கருதப்படுகிறது. வள்ளுவர் அறத்தை பற்றி பேசும்போது பிறருக்கு உதவுவதன் உயர்வை எடுத்துரைக்கிறார். வள்ளலார் ஜீவ காருண்யம் என்ற கருத்தை முன்வைத்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அவரது உணர்வு பிற உயிர்களின் துன்பத்தையும் தன் துன்பமாக காணும் உயர்ந்த மனநிலையை வெளிப்படுத்துகிறது. அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கையை ஏழைகள் மற்றும் நோயாளிகளுக்காக அர்ப்பணித்தார். தந்தை பெரியார் சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடினார். மகாத்மா காந்தி தன்னலமற்ற சேவையை தனது வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டார். அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி ஒன்று.

0: தான். வாழ்க்கையின் உயரம் நாம் எவ்வளவு பெற்றோம் என்பதில் இல்லை, எவ்வளவு கொடுத்தோம் என்பதில்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையிலும் ஏழைகள், அயலவர்கள், பயணிகள், தேவையுடையவர்கள் ஆகியோரிடம் காட்டிய அக்கறை மிக முக்கியமானதாக இருந்தது. கவனிப்பது, பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவளிப்பது, அயலவர்களை மதிப்பது, ஏழைகளுக்கு உதவுவது போன்றவை மனிதநேயத்தின் அடையாளங்களாக போதிக்கப்பட்டன. இதனால் தொண்டு என்பது ஒரு மதத்தின் கடமை மட்டுமல்ல, மனிதனின் பொது கடமையாகும். நேயர்களே, தொண்டு செய்வதில் மிக முக்கியமானது மனநிலை. நான் கொடுக்கிறேன், நீ பெறுகிறாய் என்ற அகந்தை இருக்கக்கூடாது. நான் இன்று உதவுகிறேன், நாளை எனக்கும் இந்த உதவி தேவைப்படலாம் என்று பணிவு இருக்க வேண்டும். இன்று நாம் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கலாம், நாளை நமக்கே உதவி தேவைப்படலாம். வாழ்க்கை யாருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அதனால் உதவி செய்யும்போது ஒருவரை இழிவாக பார்க்கக்கூடாது. அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து கொண்டே உதவ வேண்டும். சில நேரங்களில் பணத்தை விட மரியாதை முக்கியம், உணவை விட அன்பு முக்கியம், உதவியை விட மனிதநேயம் முக்கியம். நாம் வாழும் சமூகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. வறுமை, பசி, கல்வியின்மை, முதியோர் தனிமை, அனாதை குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளின் சிரமங்கள், சுற்றுச்சூழல் பாதிப்பு, இது போன்ற பிரச்சனைகளை அரசு மட்டுமே தீர்க்க இயலாது. சமூகமும் பங்கெடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னால் இயன்ற சிறிய பங்களிப்பை செய்ய வேண்டும். ஒரு மரம் நடுவது தொண்டு, ஒரு மாணவனை படிக்க வைப்பது தொண்டு, இரத்த தானம் செய்வது தொண்டு, பொது இடத்தை சுத்தமாக வைத்திருப்பதும் தொண்டு, சாலை விதிகளை பின்பற்றுவது கூட சமூகத்திற்கு செய்யும் தொண்டு ஆகும். ஏனென்றால் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் சமூகத்தின் தரத்தை உயர்த்துகிறது. அன்பான நேயர்களே, நாம் இறந்த பிறகு நமது வங்கிக் கணக்கில் எவ்வளவு பணம் இருந்தது என்பது முக்கியமல்ல, நாம் வகித்த பதவி என்ன என்பதும் முக்கியமல்ல. நாம் எத்தனை மனிதர்களுக்கு உதவினோம், எத்தனை பேருடைய கண்ணீரை துடைத்தோம், எத்தனை பேரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தினோம், இதுதான் நமது வாழ்க்கையின் உண்மையான கணக்கு. எனவே இன்று முதல் ஒரு சிறிய உறுதி எடுத்துக்கொள்வோம். மனிதனாக பிறந்ததன் அர்த்தம் பிற மனிதர்களுக்கும் மனிதனாக இருப்பதில்தான் உள்ளது. தொண்டு செய்வோம், சமூகத்தை உயர்த்துவோம், மனித நேயத்தை வளர்ப்போம், நமது வாழ்க்கையை பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றுவோம். நமது வாழ்க்கை நினைவு கூறப்படட்டும்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

0: அப்பா கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: 8:37:57
4: நேரம் 6:15.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
7: சிறப்பு September 27 இன்றைய சிறப்புகள்.
8: September 27 இன்று உலக சுற்றுலா நாள் கொண்டாடப்படுகிறது.
7: September 27 இன்று துருக்மெனிஸ்தானில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
8: September 27 இதே நாளில் தான் யூதர்களுக்கு முழுமையான குடியுரிமை வழங்குவதற்கு பிரான்சின் நாடாளுமன்றம் வாக்களித்த ஆண்டு 1791.
7: September 27 இதே நாளில் தான் உலகின் முதலாவது பயணிகள் நீராவி தொடர்ந்து இங்கிலாந்தில் சேவைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 1825.
8: இதே நாளில் தான் ஐக்கிய அமெரிக்கா சீன குடியரசை அங்கீகரித்த ஆண்டு 1928.
7: September 27 இதே நாளில் தான் குயின் எலிசபெத் பயணிகள் கப்பல் கிளாஸ்கோவிலிருந்து தனது முதலாவது பயணத்தை ஆரம்பித்த ஆண்டு 1938.
8: September 27 இதே நாளில் தான் சேங் லியோன் சாங் என்பவர் சீனாவின் கொடியை வடிவமைத்த ஆண்டு 1949.
7: September 27 இதே நாளில் தான் ஏமன் அரபு குடியரசு அமைக்கப்பட்ட ஆண்டு 1962.
8: September 27

0: இதே நாளில் தான் கிழக்கு தீமோர் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்த ஆண்டு 2002
1: செப்டம்பர் 27 தேதியான இதே நாளில் தான் நாசா டோன் விண்கலத்தை சிறுகோள் பட்டையை நோக்கி ஏவிய ஆண்டு 2007
2: நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களின் பிறந்த தினம் 1933 செப்டம்பர் 27 இந்திய சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய் அவர்களின் நினைவு தினம் 1833 செப்டம்பர் 27 ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
3: நேரம் 6:17 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிபட காத்திருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும் காலை 6:55 பூந்தளிர், 7 பிரகாஷ் பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், சென்னை சூளை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள், 8 சேவிச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 9:30 தொடர்ந்து 10:30 12:30 பகல் 1:30 மதியம் 2:30 பிற்பகல் 3:30 மாலை 4:30 மாலை 4:30 தொடர்ந்து 6:30 7:30 இரவு 10 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சசியை கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 9 சேர்த்திருக்கும் சென்னை அஞ்சலாக 9:02 டேட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 சேர்த்திருக்கும் 10:02 விருப்ப கணங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெற கேட்கலாம், 10:35 இருபட பாடல்கள் அயோத்தி பீஸ்ட் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகிறது, முற்பகல் 11 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், அதைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கமாக மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், நண்பகல் 12 சேர்த்திருக்கும் 12:02 சிநேகிரியே, 1 வசந்த கணங்கள், 1:55 சவரஸ்ட மொழி பாடல், 2 கவிதை இரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 சேர்த்திருக்கும் 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 சேர்த்திருக்கும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:35 ஆட்டக்களம், 5 சேதிச்சிருக்கும் 5:02 மாலை திண்டல், 6 சேதிச்சிருக்கும் 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:35 அந்திப்பூக்கள், 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, இயற்கை விவசாயத்தின் சாகுபடியில் தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி, தொடர்ந்து 7:35 பாட்டு இது ஹிட்டு, 8 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக மறு ஒளிபரப்பு, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:35 விளையாடலாம் வாங்க வில் அம்பு விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம், 9 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு, 11 நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும் நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
4: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 சென்னையிலிருந்து அஞ்சலாகும், கேட்க தவறாதீர்கள்.
3: இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்கள் பங்கு பெறலாம். 0452 முன்னணி போடு 25 30 170 மற்றொரு 25 30 100

0: 1971 எண்களை பயன்படுத்தி விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 ராமேஸ்வரம் பண்பலின் 1.9 புதிய காலை

0: புதிய காலை புத்துணர்வு பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை 7 மணிக்கு பிரகாஷ் பொய்கை பூக்கள் காதல் ஜோடி பாடல்களோடு செய்தித்துளிகள் வேலைவாய்ப்பு தகவல் என நம்மை ரசிக்க வைக்க காத்திருக்கிறது.
1: பெருக்குங்கள் தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று முற்பகல் 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யை கேட்கலாம். அதனை தொடர்ந்து மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யை கேட்கலாம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ராணி, விசேஷத்து கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: புதிய காலை கேட்டிருக்கோம். நேரம் 6:30.
6: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
7: மனசும் உடலும் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கு நம்மளுக்கு அறிவியல் சார்ந்த உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா யோகா. யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இணைப்பு, இரண்டு விஷயங்களை இணைக்கிறது. அவனோட வார்த்தைகளில் மனசு ரொம்ப முக்கியமான இடம் வகிக்குது. ஒரு கர்நாடக இசையோ, ஒரு தமிழ் இசையோ, ஒரு பறை இசையோ நம்மளுக்கு மனதை அமைதிப்படுத்தும், சாந்திப்படுத்தும். அதனால மனிதன் இயற்கையோட இயற்கையாக இருக்கிறதுக்கு பழகிக்கிறான். ஓவியங்களை பார்க்கறதுலையும் இயற்கையை பார்க்கறதுலையும் மனிதனுக்கு அளப்பரிய சுகம் இருக்கும். எங்கே இப்போ எல்லாரும் ஒரு பெரிய நீர்நிலை இருக்கக்கூடிய கடலை பார்ப்போம், அந்த கடலில் இருக்கக்கூடிய நீல நிறத்தில் அது எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்போ இயற்கையை பார்த்தா மனிதன் வியந்து போகிறது மட்டும் கிடையாது, அவன் இயற்கையோட அறிவியலையும் சேர்த்து மனதை அமைதிப்படுத்தினான். ஓவியமாக மட்டும் இல்லை, சிற்பங்களை வடித்தான், கைவினை பொருட்களை வடித்து வச்சான். இதுக்கு அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் தான் உதவி புரிஞ்சிச்சு. ஐகேஎஸ்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இவை எல்லாமே சுற்றுச்சூழல் பற்றி தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. சுற்றுச்சூழலில் நீர் முக்கியம் வாய்ந்த விஷயமா இருக்குது. ஊற்றுகளாகட்டும், குளமாகட்டும், ஆறுகளாகட்டும், இவை எல்லாமே உதவி செய்யுது. இந்த ஆறுகளோ, ஊற்றுகளோ, குளங்களோ நீர்நிலைகளை சேகரிப்பதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வகிக்குது. மனிதன் இதில் ஈடுபாடு கொடுக்கணும் இல்லையா?

0: அப்ப என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பிடிமண் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பிடிமண் திருவிழா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழன் ஒரு மரபாவே செயல்பட்டு இருக்கான். குளிக்க போறப்ப திரும்பி வர்றப்ப ஒரு பிடிமண்ணை எடுத்துட்டு வரணும், இதுக்கு ஒரு திருவிழான்னு வச்சு செயல்பட்டு இருக்கான். அப்ப நீர் மேலாண்மையில மனிதன் தமிழர் மரபு அறிவியல் சார்ந்த சிந்தனைகள்ல தான் இருந்திருக்கு. சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்களில் மரங்களோட பங்கை நம்ம பார்த்துருக்கோம். விலங்குகள் பறவைகளுக்கான முக்கியத்துவத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். திருக்குறள் நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. பொருட்பாலில் இயற்கை வேளாண்மை பற்றி கூட சொல்லுது. மனிதனோட மனம் இணைந்து அவனோட வாழ்வு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இயற்கையோடு இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத இன்பத்து பாலில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சித்த மருத்துவமும் இதை தான் குறிப்பிடுகிறது. போகரோட சூத்திரமாகட்டும் மூலிகை மருத்துவங்களாகட்டும் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, உணவே மருத்துவம் அப்படின்னு அடிப்படையாக சொல்லுது. யோகா உடல் மனசு இதை ரெண்டையும் இணைக்கிறதுக்கான கருவின்னு சொன்னா கூட ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள புகுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய சித்த விருத்தி, அதாவது மனம் அலைப்பாயுது இல்லையா, இதை கண்ட்ரோல் பண்ணா, அதாவது தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, மூச்சு பயிற்சி வேணும்னு சொல்லுது. அங்கேயும் பாருங்க, காற்று சுற்றுச்சூழல் தாங்க நம்மளுக்கு உதவி செய்யுது. சுற்றுச்சூழல் இல்லை அப்படின்னா நம்மளோட மூச்சு காற்றை கூட பயிற்சி பண்ண முடியாது. சுவாச பயிற்சிக்கு பெயர் பிராணாயாமம்னு சொல்றாங்க. அதனால பிராணாயாமமோ சுவாச பயிற்சியோ பண்றதுக்கு நம்ம ஒரு மொட்டை மாடியை தேடுவோம், இல்லைன்னா ஒரு தோட்டத்தை தேடுவோம். இவை எல்லாமே சுற்றுச்சூழலோட முக்கியத்துவத்தை நம்மளுக்கு சொல்லுதுங்க. சித்த மருத்துவத்தில் இயற்கை மருத்துவம்னு ஒரு மருத்துவம் இருக்குங்க. மூலிகைகளையும் தாவரங்களையும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மூலிகையை உபயோகப்படுத்துறப்ப பக்க விளைவுகள் வரலாம், அப்ப இன்னொரு மூலிகை அந்த பக்க விளைவுகளை தடுக்கும். அப்ப பக்க விளைவோட இருக்கக்கூடிய மூலிகைகளை குறைச்சிக்கிட்டு பக்க விளைவு இல்லாத மூலிகைகளை இயற்கை மருந்துகளாக தயாரித்து மனிதன் மற்ற எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க. மனிதன் நோய் தடுப்பதற்கு கூட அவனுக்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னா, மூலிகைகள் தேவைப்படுது. மூலிகைகள் தாவரங்கள் எல்லாமே வந்து மனிதனுக்கு உதவி செஞ்சிச்சு. மனிதனுக்கு உதவி செய்கிறது மனிதன் மட்டும் கிடையாது, இயற்கையும் கூட. சுற்றுச்சூழல் நம்மளுக்கு இன்பம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கையாக ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பாதுகாக்கணுங்க. நோய் தடுப்பதையோ உடல் நலம் பாதுகாக்குதலையோ சுற்றுச்சூழல் முக்கிய பங்கு வகிக்கும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி மணி.

0: இன்று பராபவரிடம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒளிக்க இருப்பது ஒரு சொல் கிளிர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்டம் கருவேல் நாயக்கன்பட்டி போசுகி காலனி தொழிலாளர் அலுவலகம் அருகில் சர்வே எண் 5:10 என்ற முகவரியில் காளான் வளர்ப்பு பற்றிய இலவச பயிற்சி வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 10 நாட்கள் நடைபெற உள்ளது. காலை மணி 9:30 முதல் மாலை மணி 5:30 வரை இந்த பயிற்சி நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0454625157. கைபேசி எண் 944-27-58-363. ஆர்வமுள்ளவர்கள் உடனே பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, தக்காளி சாகுபடியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்த அறிவிப்பு நடவு செய்த 7 நாட்கள் கழித்து கார்போ பியூரான் குருணையை ஹெக்டேருக்கு 7 கிலோ என்ற அளவில் இட்டு சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மீட்டைல் டெமட்டான் ஹெக்டேருக்கு 500 மில்லி மருந்து தெளித்து இலை பேன் மற்றும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். இலை புள்ளி நோயை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு 1 கிலோ மேங்கோசாப் மருந்து தெளிக்க வேண்டும். காய் தெளிப்பானை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு 1.5 கிலோ கார்பரில் நனையும் தூளை தெளிக்க வேண்டும். பறக்கும் முதிர்ந்த வெள்ளை ஈக்களை பிடிக்க

0: மேல் பகுதி அதாவது குடை வடிவ தழைக்கு சற்று மேலே மஞ்சள் ஒட்டும் அட்டைகளை வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்களை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்த தகவல்களை வழங்குகிறார் மணிகண்ட பிரபு.
1: வணக்கம் மேடம். நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் அடிஷனல் இப்போ டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்காகனா இந்த கூட்டுறவு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா அந்த பேங்கிங் சொசைட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் வந்து மஸ்ட், கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இது வந்து ஒரு 1 இயர் கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு வந்து ஃபீஸ் வந்து என்னென்னா 1 இயருக்கு வந்து 20,000 அந்த மாதிரி ஆகும். இந்த ரெகுலரில் தான் இருக்குது, கரஸில் கிடையாது. ரெகுலராக போய் தான் படிக்கணும். கூட்டுறவை பற்றி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த கோர்ஸில் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க, செஞ்சுருவாங்க. கோர்ஸில் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளது என்னவாக இருக்கும்னா நகை மதிப்பீடுன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம ஜொல்ல வந்துட்டு எப்படி நம்ம அதோட தரம் என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல கோர்ஸ். அதுவும் இல்லாமல் கூட்டுறவு ரிலேட்டடாக இருக்கிற அந்த பேங்க் சொசைட்டி ஒர்க் போகணுன்னா இந்த கோர்ஸ் முடித்தவங்க டிஆர்பி எஸ்ஆர்பின்னு சொல்லி ஒரு 2 எக்ஸாம் இருக்கும். இந்த 2 எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுலேயும் மார்க் எடுத்தோன்னா அவங்க அதை ஒர்க் போடுவாங்க. இந்த இதில் இது வந்துட்டு டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாருமே இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி டிஎன்பிசி மாதிரி ஒர்க்கு இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் வரலாம். அதுபோக டிஎன்பிசியில் பாஸ் ஆகி கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்க இந்த கோர்ஸை வந்து 1 இயர்க்குள்ளாக்க அஞ்சல் வெளி முறையில் படிச்சிருக்கணும். அவங்களே டைம் கொடுப்பாங்க, அஞ்சல் வெளி முறையில் படிச்சிருக்கணும்னு சொல்லி அவங்களே டைம் கொடுத்து படிக்க வச்சிருவாங்க. அந்த பேங்க்குக்கு வந்துட்டு அதிகமாக நம்ம லோன் வாங்குறது வந்து ஜொல் லோன் தான் வாங்குவோம். ஏன்னா வீட்டில் அத்தியாவசியமாக ஜொல்ங்கிற ஒரு பொருள் வந்து அதிகமாக இருக்கும். திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு கடன் தேவைப்பட்டு நம்ம வீட்டில் இருக்க நகையை தான் கொண்டு போய் பேங்க்கில் வந்துட்டு அடகு வச்சு நம்ம பணம் வந்து பெறட்டுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது பேங்க்குக்கு அந்த நகையை கொண்டு வரப்போ அந்த நகை வந்துட்டு என்ன கேரட்டில் இருக்குது, அதோட மதிப்பு என்ன, இப்போ அவங்க வச்சுருக்க இந்த கேரட் நகைக்கு எவ்வளோ கடன் தொகை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத மதிப்பீடு பண்ணுறத பற்றி சொல்லுவாங்க. நார்மல் பேங்க் எல்லாத்துலேயுமே இது வந்துட்டு அப்ரேசிங் இந்த ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தோம்னா அவங்க அந்த அப்ரேசர் ஒர்க்குக்கு வந்து நம்ம ஈஸியாக போயிடலாம்.
2: ஆனால் நார்மல் பேங்க்ல வந்து அப்ரைசிங்ன்ற கோர்ஸ் படிச்சிருக்கணும். ஆனால் கோஆப்ரேட்டிவ்ல வந்து நம்ம படிக்கணும் இல்லை, அதுக்குள்ளே வந்துருமா?
1: அதில் இதில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாகவே இருக்கும். மொத்தம் வந்து 10 சப்ஜெக்ட் இருக்கும் கோஆப்ரேட்டிவ், 10 சப்ஜெக்ட். அதில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாகவே இந்த நகை மதிப்பு அப்ரைசிங் சப்ஜெக்ட் இருக்கும்.
2: இப்போ இந்த அஞ்சல் வழியில வந்து இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்னங்க சார்?
1: அஞ்சல் வழினா நம்ம நார்மலாக டிஎன்பிசி இந்த மாதிரி எழுதி அவங்களுக்கு வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிசி மூலமாக கொடுத்துரு டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருவங்களுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் பற்றி அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே அவ்வளோவா தெரிஞ்சிருக்காரு. ஸோ அவங்க வந்துட்டு அந்த 1 இயர்க்குள்ளக்க அந்த கோர்ஸ் படித்து அந்த ஒர்க் வந்து எப்படி இருக்கும், அந்த பேங்க் சொசைட்டிக்குள்ளே ஒர்க்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம ஒர்க் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி இந்த அஞ்சல் வழி முறையில் கரஸில் படிக்கிற மாதிரி சொல்லி அந்த 1 இயர்க்குள்ள எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு தொழில் பண்ணுறவங்களுக்குமே இந்த மாதிரி சொசைட்டிஸ் வச்சு சங்கம் வச்சு இது பண்ணி கடன் தொகை கொடுத்து அவங்களுக்கான இதெல்லாமே கொடுப்பாங்க. அதுபோக இப்போ ஒரு நெசவாளர், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தையல் மிஷின் இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த கடன் வாங்கி அவங்க கொஞ்சம் லாபகரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கான வீடு கட்டுறதுக்கான வீட்டு லோனு இதெல்லாமே தருவாங்க. பசங்க படிக்கிறதுக்கான படிப்பு கல்வி உதவித்தொகை இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. மற்ற எல்லா பேங்க் சொசைட்டிஸ் எல்லாமேவும் லாப நோக்கத்தோட செயல்பட்டு வரும். ஆனால் இந்த கூட்டுறவு மட்டும்தான் இது வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு பங்கு தொகையை வாங்கி ஒரு சேவை நோக்கமாக செயல்பட்டு வரும். அதுபோக அவங்களுக்கு ஏதாவது பண தேவை இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே கூட்டுறவுக்கு மேலே இந்த நபார்டு இந்த மாதிரி நிறையா பேங்க் இருக்குது, அவங்ககிட்ட கடன் வாங்கி அந்த மூலமாக இவங்களுக்கு பங்கு தொகையெல்லாம் கொடுத்து கடன் தொகையெல்லாம் கொடுத்து லாபம் ஈட்டி அதை அவங்களுக்கு கடன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் மூலமாக நடந்துகிட்ருக்கோம். இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கணும்னா டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு 1 இயர் கோர்ஸ் இருக்கும், அது 2 செமஸ்டரில் நடக்கும். நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நல்லா தெளிவாக படிக்கலாம். நல்லா இதுனா விருதுநகரில் வந்து இது சாத்தூர் படிக்கிற காலேஜ் வந்து இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஒவ்வொரு லோனுக்குமே ஒவ்வொரு இது, இப்போ லேண்டுன்னா நீங்கள் லேண்டு வந்துட்டு அவங்க ஒவ்வொரு சொசைட்டியும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லேண்டு இதுக்குள்ளக்க செயல்பட்டு வரும். அந்த இடத்துக்குள்ளக்க உங்களோட லேண்ட் வச்சுருக்கீங்களோ இல்லைனா ஆடு மாடு மேய்க்கிறீங்களோ ஏதாவது ஒரு பண்ணை இந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்களோ அதை வந்து சரியான டாக்குமெண்ட்டை காமிச்சு இது பண்ணி கடன் கேட்டீங்கன்னா அதுக்கான கடன் அவங்க என்ன எவ்வளோ வச்சுருக்காங்க எல்லாமே மதிப்பீடு பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ கடன் கொடுக்கலாங்கிறத பார்த்து கடன் கொடுத்துருவாங்க. ஆடுக்கு வந்துட்டு 2,000 ரூபா 3,000 ரூபா அந்த மாதிரி தருவாங்க, மாட்டுக்கு வந்துட்டு 6,000 ரூபா அந்த மாதிரி இது பண்ணி தருவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு சொசைட்டி அதோட லாபகரத்தை பொறுத்து ஒவ்வொரு சொசைட்டியும் ஒவ்வொரு விதமான வட்டி போடுவாங்க. வட்டி பர்சன்டேஜ் வந்து கூட்டுறவுல மட்டும்தான் கம்மியாக இருக்கும், விவசாய கடன் அதிகமாக தருவாங்க.

0: விவசாய கடன், அதுக்கப்புறம் அந்த பண்ணை சார்ந்த ஆடு மாடு கோழி வளர்க்குறதுக்கு அதுக்கான இதுக்கு கடன் தருவாங்க, அதுக்கப்புறம் நகை கடன் தருவாங்க. அது போக லேண்டு வச்சுருக்கு, அந்த லேண்டை வச்சு நான் அந்த லேண்டில் வீடு எடுக்க போகிறேன்னு சொல்லி வீட்டு லோனு இந்த மாதிரி நிறையா எடுக்கலாம். நம்ம நார்மலில் இருக்கிற எல்லா லோனுமே அங்கே எடுக்கலாம். கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா சலுகை இது எல்லாமே கூட்டுறவு மூலமாக பெண்களுக்கு தரப்படுறது. பெண்களுக்கு வந்துட்டு நிர்வாகக்குழு இந்த மாதிரி பங்கு தொகையை கால் பண்ணுறதுனால நிர்வாகக்குழு உறுப்பினர் எல்லாமே இருப்பாங்க. அதில் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு 3% இடஒதுக்கீடு இந்த மாதிரிலாம் இருக்குது. இது கோஆப்ரேட்டிவ் வந்துட்டு நபார்டு, நபார்டுக்கு அடுத்து ஸ்டேட் லெவலில் இருக்கும். அது கூட்டுறவு ஒன்றியம்னு சொல்லுவாங்க, யூனியன் சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் இதெல்லாம். இப்போ நம்ம இங்கே இது வந்து இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ், இது விஆர்டிசிசின்னு சொல்லுவாங்க. இது இவங்களுக்கு பண தேவை எதுவும் இருந்துச்சுன்னா ஸ்டேட்டுக்கிட்ட கேட்பாங்க, யூனியன்கிட்ட கேட்பாங்க. யூனியனுக்கு எதுனா நபார்டு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க் வந்துட்டு சொசைட்டி எதுவும் நடக்கணும்னா அவங்களுக்கு தேவையான ஒரு பங்கு தொகைன்னு சொல்லிட்டு இருக்கும். அது அந்தந்த சொசைட்டியோட லாபத்தை பொறுத்து, அது எவ்வளோ லாபம் ஈட்டுது, விவகார எல்லைக்குள்ளே இருக்குது, எத்தனை பேர் வந்துட்டு இங்கே வந்து கடன் வாங்குறாங்க, வட்டி எப்படி செலுத்துறாங்க, லாபகரமாக இருக்காங்கிறத பொறுத்து அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கான பங்கு தொகையை வந்துட்டு நபார்டு வந்து ஒதுக்கீடு பண்ணி தரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு சொசைட்டி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு நிர்வாகக்குழு உறுப்பினர்களில் 10 பேர்லேருந்து 21 பேர்கிட்ட கை இருக்கணும். அது அந்த நிர்வாகக்குழு 21 பேரில் வந்துட்டு ஒரு எலெக்ஷன் மாதிரி நடத்தி அதில் யார் தலைவராக இருக்க போகிறாங்க, யார் செயலாளராக இருக்க போகிறாங்க எல்லாமே முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணிவிட்டு கூட்டுறவு ஒன்றியம் சொன்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லெட்டர் போட்டு இது பண்ணி அனுமதி வாங்கணும், நாங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி ஒரு 30 நாளுக்குள்ளே சொசைட்டி ஆரம்பிச்சோம்.
1: இதுவரை கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்த தகவல்களை வழங்கினார் மணிகண்ட பிரபு. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: நேர்கள் கேட்டது ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை.

இன்று இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பர நிகழ்ச்சி வர காத்திருக்கிறது. இயற்கை விவசாயத்தில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் வழங்கும் தகவலும் இடம்பெற கேட்கலாம். நேரம் காலை 6:50, புதிய காலையில் இணைந்திருக்கின்றோம்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 செல்ல குழந்தைகளின் குரலாக ஒலிக்க காத்திருப்பது பூந்தளிர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு ஒரு அழகான தேவதை வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்னமா?
1: சிவன்யா.
0: சிவன்யா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? உணவுல வந்து என்ன சாப்பிட பிடிக்கும்?
1: சப்பாத்தி.
0: என்ன மாதிரியான சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும்?
1: இங்கிலீஷ்.
0: இங்கிலீஷ். அப்புறம்
1: தமிழ்.
0: தமிழ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டோம். நேயர்களுக்காக அழகான ஒரு தமிழ் பாடல் பாடுறீங்களா?
1: ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயிப்பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குறுங்கே வாளாட்டு, உள்ள நிறைய தாளந்தட்டு, சின்ன முயிலே மேலங்குட்டு, சிங்க

0: குட்டியே தாளந்துட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏழு ஏழோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு
1: ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டுன்னு பூந்தளிர்ல பேச வந்துட்டீங்க அப்படிதானே. இந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கே, இந்த பாடலை எழுதுனது யாருன்னு தெரியுமா?
0: குழந்தை கவிஞர் அல வள்ளியப்பா.
1: வேற என்ன பாட்டு பாட போறீங்க?
0: ரீட் அண்ட் ரைட்.
1: பாடுங்க.
0: Read a book every day. Learn your words as you laugh and play. Write the words. Write them neat and round. Draw and paint with fun around.
1: மிக அழகான ஆங்கிலத்திலையும் ஒரு பாடல் வந்து நேயர்களுக்காக பாடியிருக்கீங்க. திருக்குறள் சொல்றீங்களா?
0: கல்வி கற்க கசடட, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இனியவை கூறல் இனிய உளவாக, இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவன் தற்று. நட்பு உடுக்கை இழந்தவன் கை போல, ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ, அடைக்கும் தாள் ஆழ்வரர் புன்கணிர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு.
1: சிவன்யா, திருக்குறளும் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. திருக்குறளை எழுதுனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
0: தெரியும்.
1: யார் எழுதுனாங்க?
0: திருவள்ளுவர்.
1: மிக அழகு, நல்ல தமிழ் பாடல் மற்றும் திருக்குறள் ஆங்கிலத்துல வந்து நல்ல பாடல் எல்லாமே சிவன்யா பாடிட்டீங்க. இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: அம்மா.
1: அம்மாவுக்கும் ஒரு பாராட்டு சொல்லிக்கலாம். சுற்றுலாலாம் போயிருக்கீங்களா?
0: போயிருக்கேன்.
1: எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க?
0: ஊட்டி, வால்பாறை, மூணாறு, சேலம்.
1: இப்ப மலை பிரதேசங்களுக்கா போயிருக்கீங்க?
0: அம்மா அக்கா
1: ஃபேமிலியோட ஒரு சுற்றுலா போயிருக்கீங்க அப்படிதானே? பொம்மை இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்படுவீங்களா? சுற்றுலா போறதே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இல்லையா? இன்னைக்கு வந்து உலக சுற்றுலா தினம், அதனால நீங்க எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்கன்னு நாங்க கேட்டோம். ரொம்ப அழகாவே சொன்னீங்க பதில் அதுக்கு. சரி, நீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை கேட்டிருக்கீங்களா?
0: பட்டாம்பூச்சி.
1: பட்டாம்பூச்சி பிடிக்குமா உங்களுக்கு? நீங்களே ஒரு அழகான பட்டாம்பூச்சி மாதிரி தான் இருக்கீங்க. இன்னைக்கு பூந்தளிற்கு வந்து ரொம்ப அழகா தமிழ் ஆங்கிலம் மற்றும் திருக்குறள்லாம் சொல்லி ரொம்ப அழகான பாடல்லாம் பாடினதுக்கு ரொம்ப நன்றி மற்றும் வாழ்த்துக்களை வந்து ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காதல் ஜோடி பாடல்களோடு செய்தி துளிகள் வெளிவைப்பு தகவல் என ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க பிரேக்வாஷ் ஷோ பூயே பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்களில் நின்றிருக்கிறோம். நேரம் 7:06. வேலைவாய்ப்பு தகவல். மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பெங்களூரில் உள்ள டிம்செல் அறிவியல் மற்றும் மீன் உருவாக்க மருத்துவ நிறுவனத்தில் பல்வேறு காலை பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கிறது. சீனியர் டெக்னிக்கல் ஆபீசர், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என பல்வேறு பதவிகளுக்கு

விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு பொறியியல் பிரிவில் பிஇ பிடெக் முடித்தவர்களும் பட்ட படிப்பு, முதுநிலை டிப்ளமோ பெற்றவர்கள், கணினி இயக்கும் திறன் அறிவு பெற்றவர்கள், பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வயது வரம்பு 35 முதல் 40 இருத்தல் அவசியம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்சிஎஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. கணினி வழி தேர்வு, திறன் அறிவு தேர்வு, துறைவாரியான தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்.

0: www.instem.res.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். இப்பதவிகளுக்கு விண்ணப்பிக்க எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நிறைவான நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பணி முயற்சியில் வெற்றி பெற ஆகாஷவாணி வாழ்த்துகிறது.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஃப்ரெக்ஃபாஷோ பொய்கை பூக்களில் இணைந்திருக்கிறோம். இன்று காலை 8:02 மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை தர வர காத்திருக்கிறது பாட்டு வேணுமா. 0452 முன்னணிப்போடு 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டிருக்கிறோம். இனி நாடுதலில் வந்திருக்கக்கூடிய செய்தி துளிகளை தெரிந்து கொள்ளலாம். மதுரை மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள செய்தி குறிப்பில், தமிழக முதலமைச்சர் ஜோசப் இசை அவர்கள் மதுரை மாநகருக்கு வருவதை ஒட்டி மதுரையில் ட்ரோன் பறக்க தடை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சி சார்பில் நேற்று மட்டும் 1162 திருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று புரட்டாசி 2வது சனிக்கிழமை என்பதால் மதுரை நகர் மற்றும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் பக்தர்கள் தரிசனம் அமையப்பெற்றது என நாடுதல் செய்தியை தெரிவிக்கிறது. மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தொழில் முனைவோருக்கான 6 நாட்கள் இலவச தேனி வளர்ப்பு பயிற்சி நடந்ததாகவும், தேனி வளர்ப்பாளர்கள் சரவணகுமார் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் நாளிதழ் செய்திகள் தெரிவிக்கிறது. கூட்டுறவு வங்கிகள் குறித்து சேவை தொடர்பாக விவசாயிகள், வாடிக்கையாளர்கள் மற்றும் துறைவாரியான பணியாளர்கள் தங்களுடைய ஆலோசனைகளை உடனடியாக வழங்குவதற்கு ஏதுவாக வாட்ஸ்அப் எண்களை வெளியிட்டிருக்கிறது கூட்டுறவு துறை. வாட்ஸ்அப் எண் 9884000845. மீண்டும் எண்கள் 9884000845. பிரகாஷ் பொய்யப்புகள் கேட்டிடும். நேரம் 7:15.

நேரம் 7:19. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் புகழ் கேட்டுருக்கோம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்துள்ள செய்தி குறிப்பு, மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 2.50 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள மாணவர்களுக்கு கற்பிப்பு கட்டணம், சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணங்கள் அல்லது ஆண்டிற்கு அதிகபட்சமாக 2 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான விண்ணப்பங்களை பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்ககம் சென்னை 5, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல இயக்ககம் சென்னை 5 மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான இணையதள முகவரி www.bcw.tn.gov.in என்ற இணையதளத்தை அறிவித்திருக்கிறார்கள். மீண்டும் இணையதள முகவரி www.bcw.tn.gov.in என்ற இணையதளத்திலும் நேரடியாகவும் படிவங்களை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி நிறுவனம் பயிலும் சான்றிதழ் உடன் பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்ட நலத்துறைக்கு அனுப்ப வேண்டும் எனவும், புதுப்பித்த விண்ணப்பங்களை எதிர்வரும் அக்டோபர் 31 புதியதாக விண்ணப்பங்களை செய்பவர்கள் 30/11/2026 அனுப்பப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பருவ தேர்வு கட்டண ரசீதுகள் 15/1/2027 அனுப்பப்பட வேண்டும் என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று மாலைய பட்சம் தொடங்குகிறது. சென்னை சூளை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சென்னை புரசைவாக்கம் அருகே உள்ள சூளையில் அஞ்சலக பேருந்து நிறுத்தத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த கோவில் உள்ளது. ஒரு சமயம் ஈசன் தன் உடுக்கையின் ஒலியினை அகர உகர மகர கலந்த பிரணவமாக ஓம் என ஒலிக்கச் செய்தார். அந்த சமயத்தில் அகரமும் மகரமும் கலந்து அம் எனும் ஓசையில் இருந்து காலத்தின் வடிவாக தோன்றியவள் தேவி. இவளையே காளி என அழைத்தோம். அம் வடிவில் தோன்றியதால் அவள் அங்காளி என பெற்றாள். இவளே சிவன் கரத்தில் ஒட்டியிருந்த பிரம்ம கவாலத்தை அழித்தவள். அப்போது ஈசனின் நெற்றி வியர்வையில் இருந்து உதித்தவரே பாவாடை ராயன். இவரே அங்காளிக்கு பாதுகாவலராக உள்ளார். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அங்காள பரமேஸ்வரிக்கு நாடு முழுவதும் கோவில் கட்டப்படுகிறது. அவற்றுள் ஒன்றுதான் சென்னை சூளை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில். அங்காள பரமேஸ்வரி அன்னை அன்னத்தை சூறை விட்ட தலம் சூறை எனப்பெற்று மருவி தற்போது சூளை எனப்படுகிறது. இந்த பகுதி களிமண் பூமி. இம்மண்ணில் பாண்டங்கள் செய்து சூளை இட்டதால் இந்த பகுதிக்கு சூளை என பெயர் வந்தது என்றும் கூறுவர். 5 நிலை ராஜகோபுரம் முன்னிற்க அழகு மிளிர காட்சி தருவது கோவில். சிவாலயம் போல ஆலயம் காட்சி தரும். கொடிமரம், பலிபீடம், நந்தி கடந்து சென்றால் நேர் எதிரே சிவதரிசனம்.

0: விசாலாட்ச சமேத காசி விஸ்வநாதர் சன்னதி. ஆதியில் இவர்தான் இங்கிருந்துள்ளார். பாண்டியர்கள் கட்டிய பழமையான ஆலயங்களுள் இதுவும் ஒன்று. 500 ஆண்டுகளுக்கு முன் அங்காளி அருள்வாக்கின் மூலம் இங்கு இருப்பதை சொன்னதை அடுத்து அவளுக்கு இங்கே சன்னதி அமைந்துள்ளது. ஈசன் கருவறையில் இடப்புறம் அங்காள பரமேஸ்வரி சன்னதி உள்ளது. இடக்காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் நாற்கரங்களோடு காட்சி தருகிறாள் தேவி. மேல் வலக்கரத்தில் சூலம், இடக்கரத்தில் கபாலம், கீழிரு கரங்கள் அபயவரத முத்திரைகளோடு அன்பு தழுவ காட்சி தருகிறாள் அங்காள பரமேஸ்வரி. தேவியின் இடது மடியில் பாவாடைராயன் உள்ளார். கருவறை வாயில் விநாயகரும் வீரபத்ரரும் உள்ளனர். கொடிமரத்தின் இடப்புறம் பாவாடைராயன் சன்னதி உள்ளது. சக்தி தீர்த்தம் என்னும் சிவகங்கா தீர்த்தம் அம்பாள் தன் சூலத்தால் உருவாக்கியதாம். இது கோவிலின் முன் உள்ளது. எப்போதும் இதில் நீர் வற்றுவதில்லை. தீவினைகள் நீங்கியிடவும் பில்லி சூனியம் அகலவும் மகப்பேறு வேண்டியும் ஏராளமான பேர் இங்கு வேண்டி வழிபடுகிறார்கள். இத்தேவியே பல குடும்பங்களுக்கு குலதெய்வம். ஆடி வெள்ளிகள், தை வெள்ளிகள், ஆடிப்பூரம், தமிழ் புத்தாண்டு, நவராத்திரி போன்ற அம்மன் ஆலய விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. மகாசிவராத்திரி, மயான கொள்ளை, அதைத் தொடர்ந்து பெருந்திருவிழாவும் நடைபெறுகிறது. தொடர்ந்து 3 அமாவாசைகள் இங்கு வந்து வழிபட துன்பங்கள் நீங்கி ஒளிமயமான வாழ்வு உண்டாகும். 4/9/2025 அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. வாழ்வில் எல்லா வளமும் வரமாக அருளும் சென்னை சூளை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: நேரம் காலை 7:30.

0: இன்னிசை ராகங்களை தந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 7:36. இன்றைய காய்கறி பழங்கள் விலை நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். ஆணையூர் உழவர் சந்தையிலிருந்து இதோ நேரலையாக. வணக்கம் ஐயா.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். ஆணையர் உழவ சந்தையிலிருந்து மா பரமேஸ்வரன், உதய நிர்வாகம். இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரம்: கத்தரிக்காய் 40 முதல் 50 வரை, தக்காளி உருட்டு 36 முதல் 40 வரை, வெண்டைக்காய் 30 முதல் 36 வரை, புடலங்காய் 36 முதல் 40 வரை, பீர்க்கங்காய் 36 முதல் 45 வரை, பாகல் பெரியது 50 முதல் 60 வரை, சாம்பல் பூசணி 16 முதல் 18 வரை, சர்க்கரை பூசணி 16 முதல் 20 வரை, துரைக்காய் 24 முதல் 30 வரை, அவரைக்காய் 110 முதல் 140 வரை, கொத்தவரை 32 முதல் 36 வரை, பச்சை மிளகாய் 55 முதல் 60 வரை, குடைமிளகாய் 50 முதல் 60 வரை, பச்சை மிளகாய் 60 முதல் 70 வரை, முள்ளங்கி 24 முதல் 28 வரை, முருங்கைக்காய் 40 முதல் 70 வரை, தேங்காய் கிலோ 1க்கு 68 முதல் 70 வரை, வாழை இலை அடுக்கு 1க்கு 15 முதல் 25 வரை, வாழைக்காய் காய் 1க்கு 20 முதல் 24 வரை, வாழைப்பூ பூ 1க்கு 15 முதல் 20 வரை, வாழைத்தண்டு 8 முதல் 10 வரை, கீரை வகைகள் 30 முதல் 36 வரை கிலோ 1க்கு, கொத்தமல்லி 55 முதல் 60 வரை, புதினா 45 முதல் 50 வரை,

0: கருவேப்பிலை 50 முதல் 60 வரை, சேனைக்கிழங்கு 45 முதல் 50 வரை, சேம்பு 50 முதல் 60 வரை, கண்ணைக்கிழங்கு 65 முதல் 70 வரை, சீனிக்கிழங்கு 55 முதல் 60 வரை, உருளைக்கிழங்கு 30 முதல் 50 வரை, கேரட் 30 முதல் 50 வரை, பீட்ரூட் 40 முதல் 50 வரை, முருங்கை பீன்ஸ் 100 முதல் 110 வரை, பட்டர் பீன்ஸ் 110 முதல் 130 வரை, சோயா பீன்ஸ் 90 முதல் 100 வரை, முட்டைக்கோஸ் 24 முதல் 28 வரை, காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 25 முதல் 30 வரை, நூல்கோல் 30 முதல் 36 வரை, சவுச்சவ் 25 முதல் 30 வரை, இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 100 முதல் 190 வரை, பூண்டு 140 முதல் 270 வரை, மாங்காய் கிலோ ஒன்றுக்கு 120 முதல் 140 வரை, நிலக்கடலை கிலோ ஒன்றுக்கு 70 முதல் 80 வரை, கோவக்காய் 60 முதல் 70 வரை, பட்டாணி 140 முதல் 150 வரை, பச்சை மொச்சை 50 முதல் 65 வரை, வெற்றிலை கிலோ ஒன்றுக்கு 240 முதல் 280 வரை, மக்காச்சோளம் எண்ணம் ஒன்றுக்கு 5 முதல் 6 வரை, காளான் பாக்ஸ் ஒன்றுக்கு 50 முதல் 60 வரை, நார்த்தங்காய் 36 முதல் 40 வரை, நெல்லிக்காய் 80 முதல் 90 வரை, வெள்ளரிக்காய் 36 முதல் 40 வரை, வாழைப்பழம் கிலோ ஒன்றுக்கு 40 முதல் 50 வரை, சப்போட்டா கிலோ ஒன்றுக்கு 40 முதல் 60 வரை, திராட்சை கிலோ ஒன்றுக்கு 110 முதல் 120 வரை, கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 70 முதல் 80 வரை, பப்பாளி கிலோ ஒன்றுக்கு 45 முதல் 50 வரை, மாதுளை கிலோ ஒன்றுக்கு 200 முதல் 240 வரை, தர்பூசணி கிலோ ஒன்றுக்கு 20 முதல் 25 வரை, எலுமிச்சம்பழம் கிலோ ஒன்றுக்கு 250 முதல் 280 வரை, இலந்தை பழம் கிலோ ஒன்றுக்கு 80 முதல் 100 வரை, ஆரஞ்சு கிலோ ஒன்றுக்கு 140 முதல் 160 வரை, ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 180 முதல் 240 வரை. இதுவே இன்றைய மதுரை மாவட்டத்தில் காய்கறி மற்றும் பழங்களில் உலக சந்தையின் விலை நிலவரமாகும். நன்றி, வணக்கம்.
1: மதுரை ஆணையூர் உழவர் சந்தையில் இருந்து உதவி நிர்வாக அலுவலர் பரமேசன் அவர்கள் தந்த காய்கறி பழங்கள் விலை நிலவரம் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரிபாஷு புகை பூக்கள்.

0: காற்றில் இணைந்திருக்கும் நேரம் 7:45.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இன்றைய முற்பகல் 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கமாக மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா வர காத்திருக்கிறது மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க 0452 முன்னணைப்போடு 25 30 170 25 30 171 எண்களை பயன்படுத்தி வரலாம்.

நேரம் 7:51. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்று காலை 10:02 விருப்ப கானங்கள், நேர்களின் விருப்ப பாடல்களை தாங்கி வர காத்திருக்கிறது. ஒன்பது 2 ட்ரெட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. பல்சுவை தகவல்களோடு அதிரடியான பாடல்களையும் காற்றில் வெளியே கேட்டு ரசிக்கலாம். அதைத் தொடர்ந்து 10:35 இருபட பாடல் இசையோடு இணைந்திருப்போம். இடைவிடாது

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கின்றோம். பிரேக் வாஷு பொய்கை பூக்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா வர காத்திருக்கிறது. மதுரை மாவட்ட நேயர்களை நீங்கள் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
4: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
5: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
0: நிறைவு பெறுகிறது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இனி 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி.
1: மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழி நடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமை என்றும் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்து விட்டதாக அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் ஹாக்கியில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 8:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை காற்றில் வழியே கேட்டு ரசிக்கலாம். 0452 இணைப்போடு 25 30 170 25 30 170 எண்களை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறோமா? உங்க பேர் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
3: என் பேர் மூன்றுமாவடி பத்மாவதி சார்.
2: சொல்லுங்கம்மா.
3: ஜனநாயகன் படத்திலிருந்து தளபதி கச்சேரி அந்த பாட்டு வேணும் சார்.
2: இதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: நேரம் 8:06. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேர் யார்? வணக்கம்.
3: வணக்கம் சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன் சார்.
2: சொல்லுங்க மணிமாறன், என்ன பாடல் கேட்டு ரசிக்கலாம்?
3: சார், பெருமாளுங்கிற படத்துல இருந்தே காதல் வைபவமே அந்த பாட்டு கொடுங்க சார்.
2: இதோ பாடல் இணைந்திருப்போம், இடைவிடாது. Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking?

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
5: நேரம் 8:11. பாட்டு வேணுமா? நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்க கத்திருக்கும் நேர் யார்? வணக்கம்.
6: பி பன்னீர்செல்வம், விடுதலை படத்துல காட்டுமல்லி சார்.
5: எந்த பகுதியில இருந்து கால் பண்றீங்க?
6: ஆமா சார்.
5: இல்ல, எந்த பகுதியில இருந்து? மதுரையில எந்த பகுதியில இருந்து கால் பண்றீங்க?
6: இல்லாபுரம்.
5: நல்லது. இதோ பாடல்

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் 8:17 கேட்டிருக்கிறோம். பாட்டு வேணுமா? நிகழ்ச்சியில காத்திருக்கும் நேர் யார்? வணக்கம்.
3: செந்தமிழின் இசைச்சாரலை, செந்தமிழின் இசைச்சாரலை நேயர்கள் செவிலுக்கு வழங்கி நேயர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் மதுரை.
2: வணக்கம்
3: ராமேஸ்வரம் பிள்ளைக்கும், அன்பு சகோதரருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை ஜவஹர் பக்கத்துல இருந்து உங்கள் அன்பு தான் அத்தனைக்கா.
2: என்ன பாடல் கேட்கலாமியா?
3: மேகா திரைப்படம் பா, அதுல ரீமேக் சாங் பா, புத்தம் புது காலை என்ற பாடல் பா. வாய்ப்புக்கு நன்றி பா, தேங்க்யூ.
2: இதோ பாடல் இசை வனல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: என்ன செய்கிறாங்களே தந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 8:22 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் என்னை காத்திருக்கும் நேயர் யார் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்யா?
1: இனிய காலை வணக்கம் சார், மதுரை மாவட்டம் பப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர்.
0: சொல்லுங்க ஹரிஷ் பாஸ்கர், என்ன பாடல் கேட்கலாம்?
1: வேட்டையன்ல இருந்து மனசிலாய பாட்டு கொடுங்க சார்.
0: ஏதோ பாடல் கேட்டு வந்திருப்போம்.

இப்படி

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேர் யார் வணக்கம்.
1: சார் வணக்கம், முத்துக்கண்ணன் பவன் காலனி நாராயணபுரம் மதுரையிலிருந்து பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க சார்?
1: எனக்கு இந்த தர்பார் படத்துல கீழி அந்த பாடல் கொடுத்துருங்க சார்.
0: சரி, ஏதோ பாடல் இணைந்திருப்போம், இடைவிடாது.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: பாட்டு விடுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேர்கள் அழைப்பு ஏற்படுத்தி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0452 முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 எண்களை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: காலை வணக்கம் சார்.
3: நீங்க காலை வணக்கம்.
4: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பழமுதன்.
3: சொல்லுங்க பழமுதன், என்ன பாடல் கேட்கலாம்?
4: தர்மதுரை படத்துல இருந்து எந்த பக்கம் காணும் போது
3: இதோ பாடல் எழுந்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 101.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுருக்கோம். நிகழ்ச்சி இணைய காத்திருக்கும் நேர் யார் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கேட்கலாம் சார்?
1: செல்லூர்ல இருந்து மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: விசுவாசத்துல இருந்து ஒரு அடிசாங் போட்டீங்கன்னா
0: சார். இதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம், இடைவிடாது.

0: பாட்டு வேணுமா கேட்டுருக்கிறோம். 0452 23 போடு 25 30 170 25 30 171 அழைப்பறிப்படுத்தி மதுரை மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேரம் 8:41 நேய காத்திருக்கும் நேயர் யார், வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க காசிமயன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நன்றி
0: நன்றி. இதோ பாடல்

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைய கதிர்க்கும் நேர்யார், வணக்கம்.
3: வணக்கம். மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
2: என்ன பாடல் கேட்கலாமியா?
3: படம் நம்ம வீட்டு பிள்ளை, பாடல் உன் கூடவே பிறக்கணும்.
2: இதோ பாடல் இசைவானல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலின் 1:09 நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா. குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கையாலேயே கூட எழுதலாம். எழுதி இருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடது கை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரிய நபர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு

0: கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? சாதாரணமாக எந்த ஒரு ஆவணத்தையும் பதிவு செய்யணும்னா அதில் கையெழுத்து போட்டிருக்கிற தேதியிலிருந்து 120 நாட்களுக்குள்ளே சார் பதிவாளர்கிட்ட சமர்ப்பிச்சு விடணும் அப்படின்னு சட்டம் உண்டு. ஆனால் உயிலுக்கு அது தேவையில்லை, எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமாக எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரை இசை.

நிறைவு பெற்றது திரை இசை. இனி 9 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அங்கே செய்ய நேர்களை

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்துவிட்டதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் காலை 9:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் காலை 9:52. மதுரை எஃப்எம் ரெயின்போ

3.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த நேரத்தில் இந்த பொழுதில் உங்களுக்காக நாம் கேட்க இருக்கின்றோம். ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இந்த இனிய நாளை இன்னும் சிறப்பாக நல்ல நல்ல தகவல்கள், அதோடு மட்டுமல்ல உங்களுக்காக உங்களை மகிழ்விக்க பாடல்களும் நான் இந்த நிகழ்ச்சியில் தர இருக்கின்றேன். தொடர்ந்து இசையோடு இணைந்திருக்கலாம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய தினத்தின் சிறப்பு கேட்கலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், நடப்பு நிகழ்வுகள், பாடல்கள் என உங்களுக்காக இந்த பொழுதை இசையால் அலங்கரிக்க இந்த இனிய காலை நேரத்தில் தொடங்கியாச்சு. இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தாமரை என்ற பாடலாசிரியருடைய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் வருகிறது. கே கே மற்றும் சுசித்ரா குரலில் கேட்டுடலாம். இணைந்திருங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நேரம் காலை 9:09:23. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்றைய தினத்தின் சிறப்பில் முதல்ல இடம்பெறுவது என்ன நாள்? இன்று வந்து செப்டம்பர் 27 வேர்ல்டு டூரிசம் டே, உலக சுற்றுலா தினம் தான் கொண்டாடப்படுகிறதுங்க. இன்று சுற்றுலாத்துறையின் முக்கியத்துவம், சமூகம், பண்பாடு, பொருளாதார மாற்றங்கள் இந்த சுற்றுலா வந்து உருவாக்குறது. அது மட்டும் இல்லை, இதன் துவக்கம் எப்போனா ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பினால் வந்து 1980 தான் உலக சுற்றுலா தினம் முதன் முதல்ல கொண்டாட தொடங்கப்பட்டது. 1970 தான் செப்டம்பர் 27 அன்று இந்த ஐக்கிய நாடுகள் உலக சுற்றுலா அமைப்பால் வந்து இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால சட்ட விதிகள் இதை நினைவுகூரும் நாளாக இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் சுழற்சி முறையில் ஒவ்வொரு நாடு, ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த புறவலர் நாடு உலக சுற்றுலா அமைப்பில் பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. அந்த வகையில் இதனால் வந்து பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பண்பாட்டு பரிமாற்றம், நிலையான சுற்றுலா வளர்ச்சி, உள்ளூர் சமூகங்களின் மேம்பாடு. ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதியில் சுற்றுலாத்தலமாக இருந்தேன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதனுடைய வளர்ச்சி இருக்கும், அதான் பண்பாடு வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டின் கருப்பொருள் என்ன அப்படின்னா, சுற்றுலாவை மறுவடிவமைப்பு செய்வதற்காக டிஜிட்டல் நிகழ்ச்சி நிரல், அதாவது டிஜிட்டல் முறையில் வந்து நிகழ்ச்சி நிரல் ஏற்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவு இந்த ஆண்டின் கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை சுற்றுலா பயணிகளின் அனுபவத்தை வந்து எப்படி மேம்படுத்துகின்றது, சுற்றுலாத்துறையின் எப்படி வந்து உயர்த்துகின்றது என்பதை மையமாக கொண்டு இந்த நாள் கொண்டாடப்படுகிறதுங்க. அனைவருக்கும் உலக சுற்றுலா தின வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினம். இந்த தகவலை தொடர்ந்து அடுத்த பாடல் உங்களுக்காக பா விஜய் அவர்களுடைய பாடல் வரிகள். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கிறிஸ் மற்றும் அருண் பாடியது. உன்னாலே உன்னாலே என்ற படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: Attention, national recognition for your hard work. For those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices, the Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to September 30th, 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest.

0: Forest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்றைய தினத்தின் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உலக ஆறுகள் தினம் இன்று வந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் உலக ஆறுகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது, வேர்ல்டு ரிவர்ஸ் டே. இந்த உலக ஆறுகள் தினம் எப்படி வந்து கொண்டாடப்பட்டது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். புகழ்பெற்ற சர்வதேச நதி பாதுகாப்பு ஆர்வலர் மார்க் ஏஞ்சலோ என்பவர் 1980களில் தொடங்கப்பட்ட பிசி ரிவர்ஸ் டே நிகழ்ச்சியின் வெற்றியை தொடர்ந்து தான் 2005 ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக உலக ஆறுகள் தினம் வந்து அறிவிக்கப்பட்டது. அந்த தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தினத்தின் முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னா, உலக அளவில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் நதிகளை சுத்தம் செய்யவும் களப்பணிகள் ஆற்றிடவும் விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தவும் இந்த நாளில் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நதிகளை எப்படிங்க பாதுகாக்கலாம் அப்படின்னா, தூய்மையாக வைப்பது, கழிவு நீர் கலக்கப்படாமல் இருப்பது, பிளாஸ்டிக் மாசுபாடு இருக்கக்கூடாது, தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை தடுப்பதன் மூலமாக ஆறுகளை வந்து நம்ம மீட்டெடுக்கவும் தூய்மைப்படுத்தவும் என்பது முதன்மையான நோக்கமாகும். பொதுவாக வந்து இந்த நதிகள் ஆறுகள் மனிதருக்கு வந்து குடிநீர் வழங்குவதோடு மட்டுமல்லங்க, ஆயிரக்கணக்கான மீன் வகைகள், பறவைகள் மற்றும் தாவரங்கள் வாழ்விடமாக திகழ்கிறது. பொதுவாக வந்து இந்த நிலப்பரப்பு மட்டும் இல்லை, கடல் மற்றும் நிலப்பரப்பு சமநிலையில் வைக்கக்கூடியது இந்த ஆறுகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. காலநிலை மாற்றத்தால் ஆறுகள் வளர்ச்சியும், அதாவது வறட்சியும் அடைகிறது. வெள்ளப்பெருக்கு காலத்திலும் இதனால் ஆறுகள் வந்து உண்டாகிறது. பொதுவாக வந்து ஆறுகளின் இயல்பு ஓட்டத்தை பாதுகாப்பது என்பது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. நீர்ப்பிடிப்பு பகுதிகளை சீரமைப்பது, அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவது. ஆறுகள் வெறும் ஆதாரம் மட்டும் இல்லைங்க, அவை நமது வாழ்வாதாரத்தின் நரம்புகள் என்ற ஒரு புரிதலை வந்து நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த நாளில் இந்த ஆண்டின் கருப்பொருள் என்ன அப்படின்னா, நமது சமூகங்களில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் நீர்வழிகளை பாதுகாப்பது தான். பொதுவாக வந்து இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய, நகர்ப்புறத்திலும் இருக்கக்கூடிய அந்த நதிகள், ஓடைகள், அந்த சின்ன சின்ன கண்மாய்கள், வாய்க்கால்கள், இதெல்லாம் வந்து பராமரிப்பதன் மூலமாக இயற்கை எழிலை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல, நீர் வழிகளை, அதாவது நீர் ஓட்ட பாதைகளை வந்து தூய்மையாகவும் வைப்பதன் மூலமாக இந்த நாளை வந்து நம்ம இன்னமும் மிகச்சிறப்படைய செய்யலாம். அதனால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டைகள், சின்ன கண்மாய்களை வந்து நீங்கள் தூய்மையாக வைத்து கொண்டால் வரக்கூடிய சந்ததி மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சிந்தனையோடு இந்த உலக ஆறுகள் தினத்தில் நம்ம இதை முன்னெடுத்து சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 9:21:54 கடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த பாட்டு உங்களுக்காக ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நான் தர இருக்கின்றேன். மின்னலே என்ற படத்திலிருந்து தான் கேட்கப்படும். கவிஞர் வாலி அவர்கள், வைரவரிகள், ஹாரிஸ் சேராஜி இசையில் பாடல் வர இருக்கிறது. ஹாரிஸ் ராகவேந்திரா திம்மி பாடியது. இணைந்திருங்கள் தொடர்ந்து இசையோடு என்று நீங்கள். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597133.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நூற்று 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் காலை 9:29:30. இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரம், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: महिला क्वार्टर फाइनल मुकाबले की बात कर लें जो अभी भी जारी है, अकाने यामागुची और उन्नति हुड्डा के बीच मुकाबला चल रहा है। पहला गेम था वहां पर अकाने यामागुची ने जीत लिया है, लेकिन दूसरा गेम नेक टू नेक चल रहा है, यानी यहां पर दोनों खिलाड़ी बराबर खेलने 10-9 का मुकाबला है दूसरा गेम। यहां पर देखना होगा किस तरह क्या उन्नति हुड्डा वापसी करती हैं, क्या यहां पर गेम जीतकर तीसरे और निर्णायक गेम तक लेके जाती है। हालांकि फिलहाल कहना मुश्किल है, 11 पॉइंट बना लिए यहां पर अकाने यामागुची ने, जबकि उन्नति हुड्डा ठीक उनसे पीछे 10 पॉइंट पर खेल रही हैं। वहीं अब बात करेंगे एथलेटिक्स की, जहां तेजस्विन शंकर की बात करें। जी हाँ, तेजस्विन शंकर ने डेकथलॉन में शानदार प्रदर्शन किया। भारत के तेजस्विन शंकर ने डेकथलॉन की 110 मीटर बाधा दौड़ में 14.33 सेकंड का समय निकालते हुए अपनी हीट में तीसरा स्थान हासिल किया। इसके साथ ही उन्होंने 932 अंक भी हासिल किए। चीन के चेंग शिंगहुआ ने 14.01 सेकंड में दौड़ पूरी कर 973 अंक, जबकि जापान के युमा मारुयामा ने 14.00 सेकंड के समय के साथ 975 अंक अर्जित किए। इसके बावजूद तेजस्विन शंकर कुल 5,270 अंकों के साथ डेकथलॉन की समग्र तालिका में शीर्ष पर बने हुए। चेन शिंगहुआ 5,223 अंकों के साथ दूसरे, युमा मारुयामा 5,163 अंकों के साथ तीसरे स्थान पर बने हुए हैं।
1: And there is more encouraging news coming in from athletics. India's Santosh Kumar has qualified for the final of the men's 400 meters hurdles, finished second in heat 1, clocking 49.61 seconds to secure his place in the final.
0: बस दोस्तों, इस घंटे के अपडेट में अभी तक इतना ही। मिलते हैं अगली अपडेट में 10:30 पर। तब तक के लिए मुझे मोहम्मद शाहिद आजमी और विदुषी बस को इजाजत दीजिए। धन्यवाद।
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 9:36 இனிய காலை நேரத்தில் நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்றைய தினத்தின் சிறப்பில் நிறைவாக நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம், என்ன தினம் அப்படின்னா, இன்று உலக காது கேளாதோர் தினம் மற்றும் உலக காது கேளாதோர் வாரம். இந்த தினத்தை நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம். பொதுவாக வந்து செப்டம்பர் மாதம் இந்த 27 நாள் 4வது ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த காது கேளாதோர் சந்திக்கக்கூடிய சவால்கள் குறித்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடியது சைகை மொழிகள் மூலம் ஊக்குவிக்கவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுதுங்க. 1958 ஆண்டு தான் உலக காது கேளாதோர் கூட்டமைப்பால் இந்த தினம் முதன் முதல்ல தொடங்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் நான் சொன்ன மாதிரி, செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக காது கேளாதோர் தினமாகவும், செப்டம்பர் மாதத்தின் கடைசி முழு வாரம் இந்த வாரம் முழுதும் உலக காது கேளாதோர் தினமாகவும் வாரமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 23 தேதி அன்று சர்வதேச சைகை மொழிகள் தினம் தனியாகவும் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தில் ஒரு பகுதியாகத்தான் வந்து சைகை மொழி என்பது வெறும் சைகைகள் அல்ல, அது காது கேளாதோரின் தாய்மொழி மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைகை மொழிகளை வந்து அதிகாரப்பூர்வ மொழியாக அங்கீகரிக்கவும் அன்றாட வாழ்க்கையில் அவற்றின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் இந்த நாள் அறிவுறுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லை, கல்வியில் வந்து சம உரிமை, வேலைவாய்ப்பு, இசைவு, அதுக்கடுத்து மருத்துவம் மற்றும் அரசு சேவைகளில் காது கேளாதோருக்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்க செய்வதை இதன் முக்கிய நோக்கமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு என்னென்னா, செவித்திறன் குறைபாடு பற்றிய விழிப்புணர்வு வந்து சத்தமான சூழ்நிலைகளை வந்து நம்ம தவிர்க்கணும். அது மட்டும் இல்லை, ஆரம்பகட்ட பரிசோதனை மற்றும் நவீன செவிப்புலன் கருவிகள் மூலம் செவித்திறன் இழப்பை வந்து நம்ம தடுக்கலாம், அதாவது ஏற்படுவதை தடுக்கலாம். இந்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். இந்த நாள்

சரிக்கப்படுது. பொதுவாக வந்து இந்த காது கேளாதோரின் அவங்களுடைய சுயமரியாதை, அவங்களுடைய மனித உரிமைகள் மற்றவர்களை சாராமல், சார்ந்து இருக்காமல், சுயமரியாதையுடனும் உரிமைகளுடனும் வாழக்கூடிய ஒரு சூழலை சமுதாயத்தில் உருவாக்குவதை இந்த நாளின் முக்கியமான ஒன்று ஒரு பணியாக இதை சொல்கிறாங்க. இன்று செப்டம்பர் 27 முதல் தகவலாக நாம் கேட்டோம். உலக சுற்றுலா தினம், அதனைத் தொடர்ந்து உலக ஆறுகள் தினம், அதுக்கடுத்ததாக உலக காது கேளாதோர் தினம். இந்த மூன்று தினமும் இந்த நாள் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த தினத்தில் இந்த நாளை வந்து நம்ம கடைபிடித்துட்ருக்கிறோம். அது தகுந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அந்த அமைப்புகளால் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. நாமும் இந்த போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. இந்த தகவலோடு இப்போ ஒரு பாடல் ஒன்று உங்களுக்காக வர இருக்கின்றது. மஜ்னு என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். ஹாரிஸ் ராகவேந்திரா, பாம்பே ஜெயஸ்ரீ, ஓஎஸ் அருண் இவங்கெல்லாம் பாடின பாட்டு தான். பாடல் கேட்டுடலாம்.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது ட்ரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நேரம் காலை 9:45. இனி பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், அதாவது பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம், அதை பற்றின தகவல் தான் தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாக வந்து இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம், அந்த அதை பற்றினா தொடர்பான ஒரு தகவல். அதாவது இந்திய மொழிகளில் டிஜிட்டல் வடிவிலான பாடப்புத்தகங்களை வந்து கல்வி பொருட்கள் வழங்குவதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். இந்த திட்டம் 2025-2026 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் மத்திய கல்வி அமைச்சகம் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. தாய்மொழி மற்றும் பிராந்திய மொழிகளில் கல்வியை வந்து ஊக்குவிக்கவும் தேசிய கல்விக் கொள்கை 2026 தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இது உருவாக்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலமாக முதன்மை நோக்கங்கள் என்ன அப்படின்னா, பள்ளி மற்றும் உயர்கல்வி மாணவருக்கு பல்வேறு இந்திய மொழிகளில் டிஜிட்டல் வடிவிலான பாடப்புத்தகங்களை வழங்குது, மொழித்தடையினை நீக்குதல், கிராமப்புறம் மற்றும் ஆங்கிலமல்லாத பின்னணியில் இருந்து வரக்கூடிய முதலாம் தலைமுறையின் கற்போரின் கல்வி தடையை வந்து குறைப்பது இதன் நோக்கமாக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள 22 அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகளிலும் உயர்தர கல்வி பொருட்களை உருவாக்குவது இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொன்னால், அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம், சமூக அறிவியல், வணிகவியல், மனிதநேயம் மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஆகிய முக்கிய பிரிவுகளில் இத்திட்டத்தின் கீழ் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இதனுடைய இந்த டிஜிட்டல் மின் நூல்கள் அப்படின்னா, டிஜிட்டல் தளங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்திய டிஜிட்டல் தளங்கள் அப்படின்னா, இ கற்றல் தளங்களான தீக்ஷா, இ பிஜி பஸ்தலா மற்றும் இந்தியாவின் தேசிய டிஜிட்டல் நூலகம் போன்றவற்றின் மூலமாக மாணவர்களுக்கு கிடைக்கப்பெற செய்கிறது இந்த பாட நூல்கள். இந்த திட்டத்தின் துணை திட்டமாக வந்து கல்வி அமைச்சகத்தின் முயற்சியாக ஆஸ்மிதா திட்டம் செயல்படுகிறது. அதாவது மொழி பெயர்ப்பு மற்றும் கல்விசார் எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வு பொருட்களை மேம்படுத்தவும் துணையாக செயல்படுகிறது இந்த திட்டமாகும். பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம். இது பொதுவாக வந்து கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதாவது பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று அதிகப்படியான கல்வி வளர்ச்சியை பெறணும் அப்படின்றது இதன் முக்கியமான நோக்கமாகும். சரி, இந்த தகவலோடு ஒரு பாடல் ஒன்று உங்களுக்காக வருகிறது. வேட்டையாடு விளையாடு என்ற படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ட்ரைடம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு. இனி வந்து ஒரு பொது அறிவு தகவல் என்ன அப்படின்னா, தரங் சக்தி 2026 சர்வதேச விமானப்படை கூட்டு பயிற்சி ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூரில் என்ற ஊரில் நடைபெற இருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நடைபெற இருக்கிறது. இந்த தரன் சக்தி 2026 சர்வதேச விமானப்படை கூட்டு பயிற்சி வந்து நம் இந்தியா நடத்துகிறாங்க. 8 நாடுகள் இதில் பங்கேற்க இருக்கிறது. அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, வங்கதேசம், இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கிரீஸ் போன்ற நாடுகள் இந்த விமான கூட்டு பயிற்சியில் நடைபெற இருக்கிறது. இது 2வது முறையாக நடக்கக்கூடிய ஒரு விமானப்படை கூட்டு பயிற்சி தரன் சக்தி 2026. இதற்கு முன்னாடி எங்கே நடந்துச்சுன்னா, 2024 தரன் சக்தி ஜோத்பூர் மற்றும் சூலூர் இடத்துல நடைபெற்றது. இந்த தகவலோடு நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடல் உங்களுக்காக, ஐயன் என்ற படத்திலிருந்து. நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது. காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் Group 1 முதல்நிலை தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்துவிட்டதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் பிரிவில் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 10:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர் விருப்ப கானங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறாங்க கும்பகோணம் இக்பால் அவர்கள். முதலாவதாக நீங்க சொல்லக்கூடிய விருப்ப பாடல், என்ன பாடல் கேட்கணும்னு நினைக்கிறீங்க?
2: முள்ளும் மலரும் என்ற திரைப்படத்தில் அடி பெண்ணே என்ற பாடல், ஜென்சி பாடின பாட்டு.
1: நீங்க ஏற்கனவே கேட்டிருந்த 1000 மலர்களையும் ஜென்சி பாடின பாட்டு, முள்ளும் மலரும் திரைப்படத்தில் அடி பெண்ணேங்கிறதும் ஜென்சி பாடின பாட்டு. இளையராஜா அறிமுகப்படுத்திய பாடகியர்ல இவர் ஒரு சிறப்பான பாடகி,
2: ஜென்சி ஆண்டனி. படத்துல வந்து பாட்டுல வந்து வெளிப்புற காட்சி எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு பாலுமேந்திராவுடைய கைவண்ணத்துல ரொம்ப நல்லா பாடல் தான், நல்லா ஹிட் ஆன படம் அந்த பாட்டு.
1: நிச்சயமா உங்களுக்காக முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து

0: சார், இன்றைய நிகழ்ச்சியில நீங்க கேட்கக்கூடிய விருப்ப பாடல் என்ன பாடல் சார்?
1: பகலில் ஒரு ஓர் இரவு என்ற திரைப்படத்தில் இளையராஜா இசையில் வந்து பொன்னாரம் பூவாரம்னு ஒரு பாட்டி எஸ்பி பாலசுமணி பாடிய பாடலுங்க, அருமையான பாடல்.
0: பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம், அந்த பாடல் தானே சார்?
1: ஆமாங்க, விஜயகுமார் ஸ்ரீதேவி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. படம் வெளிப்புற காட்சி எல்லாம் ஊட்டியிலேயே எடுத்திருப்பாங்க, அந்த தேயிலை தோட்டத்துல. அந்த காட்சி ஒன்னும் மனக்க

0: ஒண்ணு வந்து போகுது. அதுக்கு இளையராஜா இசையில பகலில் வகிரவு
1: மிக ரொம்ப ரசிச்சு பாடலை மட்டும் தேர்வு செஞ்சு அதோட சேர்த்து காட்சிகளையும் நீங்க எவ்வளவு அருமையா எடுத்திருந்தாங்கிறது பார்த்திருக்கீங்க. உங்களுக்காக பகலில் ஓர் இரவு இந்த திரைப்படத்திலிருந்து பொன்னாரம் பாடல் கேட்டலாங்களா?
0: கேட்கலாங்க.

0: நிகழ்ச்சியில கும்பகோணம் முகமது இக்பால் அவர்கள் தேர்வு செஞ்சிருக்கக்கூடிய அடுத்த பாடல் என்னன்னு அவர்கிட்ட கேட்டலாமா?
1: காசி என்ற திரைப்படத்தில் என்மனவானில் சிறகு விரித்து வண்ண பறவைகளே இந்த பாடல்.
0: இந்த பாடல் நீங்க தேர்வு செஞ்சதுக்கு, இந்த பாடல் நீங்க விரும்புறதுக்கு இதுல என்ன காரணம் சார்?
1: இளையராஜா இசை ரொம்ப ரம்மியமா இருக்கும். விக்ரம் வந்து பார்வை இல்லாம கண்ணி நடிச்சிருப்பாருங்க. இந்த படம் வந்து மலையாளத்துல வந்து சக்கப்போடு போட்ட படம். படத்துல உள்ள எல்லா பாட்டையுமே இவர் தான் பாடியிருப்பாருங்க.
0: ஹரிஹரன் அவங்க பாடி,
1: ஹரிஹரன் பண்ண பாட்டுங்க.
0: அதுல இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே சிறப்பான பாடலா இருக்கும். உங்களுக்காக காசி திரைப்படத்திலிருந்து என்மன வானில் கேட்கலாங்களா?

0: நிகழ்ச்சியிலே அடுத்த திரைப்பட பாடல் என்னன்னு கேட்கலாமா? சொல்லுங்க சார், என்ன பாடல் அடுத்த பாடல்?
1: அடுத்த பாடல் அவ்வை சண்முகி என்ற திரைப்படத்தில் காதலா காதலா இந்த பாடல் மிகவும் இனிமையான பாடல். அதே ஹரிவரன் சுஜாதா பாடின பாடல். அந்த பாடல் வந்து வெளிப்புற காட்சியில வந்து இது பாட்டுக்காகவே வெளிப்புற காட்சியை போய் எடுத்திருக்காங்க, வெளியே தீவுல போய். அந்த பாடல் நல்லா இருக்கும், அந்த வெளிப்புற காட்சியும் சூப்பரா இருக்கும்.
0: ஹை பிச்சில் பாடி இருக்கக்கூடிய பாடல், அருமையான பாடல் நிகழ்ச்சியில கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து காதலா காதலா.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று நேயர் கும்பகோணம் முகமது இக்பால் அவர்கள் தேர்வு செஞ்சிருக்கக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டலாமா?
1: இதுவும் இளையராஜா இசையில் வந்த பாடல் தான். அதாவது அலைகள் ஓய்வதில் என்ற படத்தில் காதல் ஓவியம் இளையராஜாவும் ஜென்சியும் சேர்ந்து பண்ண பாட்டு. இந்த பாடலை இளையராஜா இசையில வந்து மறக்க முடியாத பாடல் எனக்கு. சேமித்து பாடியிருக்கிறேன் இந்த பாடல.
0: அருமையான பாடல் உங்களுக்காக. அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து காதல் ஓவியம் பாடல் கேட்டலாமா?

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் காலை 10:37, 12:00. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்போது நாம் கேட்கலாம் இருபட பாடல்கள். நிகழ்ச்சியில் இன்று அயோத்தி மற்றும் பீஸ்ட் படங்களிலிருந்து பாடல்கள் வர இருக்கின்றன. நிகழ்ச்சியின் தொடக்கமாக அயோத்தி என்ற படத்திலிருந்து என்ஆர் ரகுநாதன் இசையில் சாரதி பாடல் ஆசிரியர் வரிகள், சாய் விக்னேஷ் பாடியது முதல் பாடலாக நாம் கேட்கலாம். இணைந்திருங்கள் தொடர்ந்து. இது இருபட பாடல்கள் நிகழ்ச்சி.

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இருபட பாடல்கள் நேயர்களின் நினைவிற்கு.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
0: பத்து மணி 40 நிமிடம் 35 நொடி. இந்த இனிய காலை நேரத்தில் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்ஆர் ரகுநாதன் இசையில் சாரதி என்ற பாடலாசிரியர் பாடல் வரிகள் தர பிரதீப் குமார் பாடிய ஒரு பாட்டு தான் அடுத்த பாட்டாக அயோத்தி என்ற படத்திலிருந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அயோத்தி படத்திலிருந்து பாடலை கேட்டோம். இனி தொடர்ந்து பீஸ்ட் என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று. பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்திரன், கு கார்த்திக் என்ற பாடலாசிரியர் பாடல் வரியில் விஜய் அவர்கள் பாடியது. பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள் நேயர்களே.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டது இருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அயோத்தி மற்றும் பீஸ்ட் படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இனி தொடர்வது தேசபக்தி பாடல்.

மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: परिजनों और दोस्तों के साथ पूरे आनंद और उल्लास से मनाए। मैं आप सभी को एक बार फिर शुभकामनाएं देता हूं। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
2: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
3: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் மாதம் 26 மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9 இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே

இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம்பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 15 நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2 கோடி 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவர பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு
அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்

சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட ஐஐடி பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய நூற்றாண்டு பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வுபூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026 ஆண்டிலே முகம்மது கஜினி முதன்முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆண்டே ஆகியிருந்தது. 1025 ஆண்டிலே இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1ஆம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யலை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் அறிவியல் ஆக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடம்

நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ. செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச் சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச் சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு? பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங் இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே,
இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடும்

மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கி கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டுமக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்து செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையது. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜேந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இப்போது இவர்

ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்துச் சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே சவன்பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோரெல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிகளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள் ஆங்கன்வாடி

0: ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோராமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் அங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவர் குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த அங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப்போலவே மேலும் முன்னேற்றி செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000-க்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பு.

முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கொரு புதுமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கொரு புதுமை. பாரத சமுதாயம்.

மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கையினையுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கையினையுண்டோ, புலனில் வாழ்க்கையினையுண்டோ, தம்மில் அந்த வாழ்க்கையினையுண்டோ, பாரத சமுதாய

எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக

0: குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 12:12. ஸ்நேகிதியே, பூஜ்ஜியம் 4 5 2 முன்னணைப்போடு 25 30 170 25 30 171 ஸ்நேகிதியே வந்து பாடல்களை கேட்கலாம்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: சிநேகிதியே நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் சிநேகிதியார் வணக்கம்.
6: அன்பான நண்பர்கள் வணக்கம் கூறுபவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்விங்க.
5: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
6: படம் பெண்ணின் மனதை தொட்டு, பாடல் கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. இந்த பாடல் அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்.
5: இதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம் இடைவிடாது.

0: அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியினை காத்திருக்கும் சகோதரி யார்? வணக்கம்.
2: வணக்கம் சகோதரருக்கு.
1: வணக்கம் சகோதரி, யார், எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல்
2: கேட்கலாம்?
1: நிலையத்தில் எல்லாரும் நலமா இருக்குமா? என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு சாந்தி நிலையம் படத்துல இருந்து, பூமியில் இருப்பது வானத்தில் பறப்பது அவரவர் இல்லங்களே, அந்த பாட்டு.
1: இதோ பாடல் இசைவானல் கேட்டு இணைந்திருப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அங்கே செய்ய

0: நேர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அண்மை நிலவரம். டெல்லியில் இருந்து அஞ்சசியை கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
6: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ பேசக்கூடிய சிநேகிதி யார்? வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. உங்கள் பேர் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
7: நான் கோவில மதிச்சேத்திலேருந்து சார்.
6: சொல்லுங்கம்மா.
7: நான் வரைந்து வைத்த ஓவியம், ஓவியம் சூரியன் ஒளிர்கின்றது.
6: சரிங்க, ஏதோ பாடல் இசைவானில் கேட்டு ரசிப்போம், இடைவிடாது.

0: நேரம் 12:44 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: சீக்கிரமா மோளத்தாடுங்கப்பா.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 101.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 12:49 இணைய காத்திருக்கும் நேர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சகோதரக்கு.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ராணி தேனியிலிருந்து சார், இது 10-ஆம் பசலிலிருந்து வெள்ளை மானம் கொண்ட பிள்ளை.
0: ஏதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம் நினைக்கிறேன்.

0: நேரம் 12:54. சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்?
1: அதுலங்க
0: சரி, ஏதோ பாடல் இசைவான் கேட்டு ரசிப்போம். இடைவிடாது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்க.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 101.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் அனைவருக்கும் பகல் வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி நாம் கேட்டு ரசிக்க இந்த இனிய பொழுதில் வசந்த கானங்கள் வர இருக்கிறது. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இனிமையான பழைய திரைப்பட பாடல்கள் அணிவகுப்பாக வசந்த கானங்களில் நாம் இப்போது கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக, பிள்ளையோ பிள்ளை அப்படின்ற படத்தில் இருந்தால் பாட்டு கேட்க போகிறோம். இணைந்திருங்கள், தொடர்ந்து

எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்தது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். பாடலுக்கு வரிகள் தந்திருந்தார் கவிஞர் வாலி. டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது பிள்ளையோ பிள்ளை என்ற படத்திலிருந்து. நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலானது நல்ல நேரம் என்ற படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: வறுமணி 9:04 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது 103.3 மதுரை ரெயின்போ பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல் நல்ல நேரம் என்ற படத்திலிருந்து கண்ணதாசனுடைய கவி வரிகள். கே வி மகாதேவன் இசையமைத்து இருந்தார் அந்த பாடலுக்கு. எம் சௌந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில் வளம் வந்தது அந்த இனிய பாட்டு. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த கானங்களில். அடுத்ததாக பூக்காரி அப்படின்ற ஒரு படத்தில் தான் பாட்டு இந்த நேரத்தில் வர இருக்கிறது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். கவிஞர் பஞ்சருணாச்சலம் இயற்றிய இந்த பாடலுக்கு குரல் வண்ணம் சேர்த்திருக்கிறாங்க TM சௌந்தரராஜன், S ஜானகி. பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: என்ன தம்பி?
3: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ, நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த நிகழ்ச்சி வசந்த காணங்கள்.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: வசந்த காணங்கள் நிகழ்ச்சியில் தொடர் இருக்கும் பாடலானது MS விஸ்வநாதனுடைய இசை தொகுப்பில் உருவான ஒரு பாட்டு தான். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகள் கவிநயம் பாட இந்த நேரத்தில் நாம் தர இருக்கின்றோம். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பிராப்தம் என்ற படத்திலிருந்து எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் இசை வசந்தமாய் வசந்த காணங்கள் தருகிறது பாடல். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to September 30th, 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த இனிய பகல் வேளையில் நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியானது வசந்த காலங்கள். 1:20 கடந்து கொண்டு இருக்கிறது இந்த இனிய பகல் வேளை. வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் தர இருக்கும் பாடல் கண்ணதாசனுடைய கவி வரிகள், கே வி மகாதவனே இசை தொகுப்பில் உருவான ஒரு பாட்டு தான். டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல் கொடுத்துருக்குறாங்க. மாட்டுக்கார வேலன் என்ற படத்திலிருந்து இந்த பொழுதில் இந்த தருணத்தில் நாம் தருகிறோம். தொடர்ந்து இசையோடு இணைந்திருக்கலாம் நேயர்களே.
4: தொடுத்துக்கொள்ளவா,
5: பட்டுக்கொள்ளவா.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நூற்று 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ, 1:24. வசந்த காலங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த நேரத்தில். இந்த நிகழ்ச்சியில் செல்வ மகள் என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று உங்களுக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில் வருகிறது. பாடலோடு இணைந்திருங்கள்.

இசை உலா வந்த பாடல் வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில் செல்வமகள் என்ற படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசை தொகுப்பில் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பொழுதில் இந்த தருணத்தில் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில் இன்னும் சில நொடிகளை தொடர இருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

103.3, மதுரை ரெயின்போ பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிக்கின்றோம். இது வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலானது அன்பை தேடி என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று உங்களுக்காக வர இருக்கிறது. டி எம் சவுந்தரராஜன், ஜெயலலிதா பாடியது. பாடலோடு இணைந்திருங்கள்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் இணைந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் வசந்த காண்டங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒன்று, நமது பண்பலையின் மதுரை பண்பலையின் முகநூல் பக்கத்தில் 3 கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த 3 கேள்விகளுக்கும் உங்களுடைய பதில்கள் வந்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு முகநூல் பக்கத்தில் நம்மளுடைய பார்வை இப்போது திரும்புகிறது. என்னோட சகோதரி அபிராமி இருக்கிறாங்க. வணக்கம் அபிராமி.
1: வணக்கம்.
0: அறக்க பறக்க வந்தாச்சு நினைக்கிறேன், அப்படித்தானே? நானும் காலையில் அறக்க பறக்கத்தான் வந்தேன். சரி, இதுவோட நல்லா தான் இருக்குது. பகல் வணக்கம், சாப்பிட்டீங்களா?
1: இனிமே தான் சாப்பிடணும்.
0: இனிமே தான் நல்லது. இப்போ வந்து மதுரை பண்பலையின் முகநூல் பக்கத்தில் 3 கேள்விகள் நம்ம வந்து அடிக்கடி கேட்குறோம்.
1: ஆமாம், தினந்தோறும் அந்த 3 கேள்விகள் இடம்பெறுது. 3க்கும் நிறைய நேயர்கள் நல்ல பதில்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து பொது அறிவு சம்மந்தமாக இருக்குது, ஒரு சில கேள்விகள் வந்து நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற
0: திரைத்துறை சார்ந்த கேள்விகளும் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம போகலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, வேங்கையின் மைந்தன் என்று புகழ்பெற்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்?
1: எனக்கு தெரிஞ்சு அகிலன்.
0: அகிலன்.

0: வேங்கையின் மைந்தன் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் யாருன்னு அபிராமி உடனே வந்து அகிலன் அப்படின்னு பேர் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில் அந்த பதில் தான். இப்போ வந்து யாரெல்லாம் இந்த பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். திருமூலஸ்தனம் வீரசுந்தரி அவங்களும் வந்து சரியான பதிலை தந்திருக்கிறாங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி அவர்களும் தன்னுடைய பதிவை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக யார் அப்படின்னா வீரத்துறை அரியலூர் மாவட்டத்திலேருந்து அகிலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்கேல் பாளையம் வில்லியம் அவர் வந்து அகிலன். பாபு முள்ளக்காடு அவர் வந்து முற்பகல் வணக்கம் சொல்லிவிட்டு அகிலன் அப்படின்ட்டுருக்காரு. உஷா முத்துராமன் அவர்களும் வந்து திருநகர் மதுரையிலேருந்து தன்னுடைய பதிலை தந்திருக்கிறாரு. அடுத்ததாக ஜனார்த்தன் அப்படின்ற ஒரு நேயர் வந்து அகிலன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மதுரையிலேருந்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அப்படின்ற ஒரு நேயரும் வந்து நிகழ்ச்சிக்கு கைதட்டல் கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்தாக குருபரன் அப்படின்றது ரைட் அப்படின்னு தன்னுடைய ஹேண்ட் சிக்னலை வந்து தந்திருக்கிறாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அடுத்து மாயாண்டி நாணக்குரு அப்படின்றது வந்து அகிலன் என்ற அகிலாண்டம் மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படும் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அப்படின்னு ஒரு குறிப்பை தந்திருக்கிறாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அதுக்கடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பொன்னமராவதி தாலுகாக்கு கீரங்குடி எஸ் அசோக்குமார் அவர்களும் தன்னுடைய பதிவை தந்திருக்கிறார். அவருக்கும் நன்றிகள் பல. இத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக வந்திருக்கோம் இல்லையா, அதனால் அவங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லலாம்.
1: கண்டிப்பாக அனைவருக்கும் நன்றி.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 1:43 நிமிடம். அபிராமி ஃபஸ்ட் தான் காணுங்கள்ல, அடுத்த ஒரு பாட்டு நான் தர இருக்கிறேன், என்ன பாட்டு அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: அந்த வகையில என்ன பாட்டு அப்படின்னா வந்து வைர நெஞ்சம் அப்படின்ற ஒரு படம், சரியா?
1: இந்த படத்துலனா செந்தமிழ் பாடும் அந்த பாட்டு,
0: அந்த பாட்டு தான் பாட வராங்க. யாருன்னா ஏற்கனவே பாடி இருக்கிறாங்க, டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா. பாடல் கேட்டலாமா?
1: கண்டிப்பாக.
0: நன்றிங்க.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். வசந்த கானங்கள், வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் மதுரையின் முகநூல் புத்தகத்தின் வழியாக நம்மளுடைய 3 கேள்விகள் கேட்டிருக்கோம். முதல் கேள்வி மிக அருமையாக சொன்னாங்க நேயர்கள் அனைவரும். அடுத்ததாக 2வது கேள்வி என்னன்னா, இது திரைத்துறை சார்ந்த ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா,
1: என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா சொல்லிருங்க.
0: அதாவது வந்து டி ராஜேந்தர் இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் பாடலாசிரியர், நடிகர் இப்படின்னு பன்முகத்திறன் கொண்டவர் தான் டி ராஜேந்தர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பாடல்களை கேட்கும்போது பாசம், காதல், அன்பு எல்லாமே கலந்து வரக்கூடிய ஒரு கற்பனை நயமிக்க ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, கலைநயக்க மிக்கவர். அவருடைய டி ராஜேந்தர் அவர்கள் இசையமைத்த பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் என்ன அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து நிறைய நேயர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில பேர்த்த நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் பதிவிட்டிருக்காங்க அதற்குன்னு.
1: நான் நிறைய நேயர்கள் நல்ல பதில் சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் ஏன் பிடிக்கும் அப்படின்ற ரீசன்லாம் சொல்லியிருக்காங்க.
0: இப்போ நேரம் குறைவாக இருக்கனால வந்து அதை சொல்ல முடியாது இல்லையா.
1: யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் ஹமீது ராஜா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, டி ராஜேந்தர் படத்தில் என் மனம் கவர்ந்த பாடல் வந்து வைகைக்கரை காற்றை நிலு அப்படிங்கிற பாட்டு.
0: தேவனூர் ஜோதிலட்சுமி தங்கை கூறுக்கு இதை வந்து தங்க நிலவே உன்னை அப்படின்ற ஒரு பாட்டு. திருமூலஸ்தனம் வீரசுந்தரி வந்து பாடல் வசந்தம் பாடி வர ரயில் பயணங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மைக்கேல் பாளையம் வில்லியம் வந்து ஆயுஸ் நூறு படத்துலேருந்து ஆவணி மாதத்தில், அதுக்கடுத்த நெஞ்சில் ஒரு ராகம் படத்துலேருந்து நெஞ்சில் பாடும் புதிய ராகம், அதுக்கடுத்ததாக மாயாண்டி நானக்குரு வந்து டிஆர் அவர்கள் இசையமைத்த தந்த அனைத்து பாடல்களுமே அருமை அப்படின்னு சொல்லிட்டாரு. குருபரன் டி ராஜேந்தர் இசையமைத்த அனைத்து பாடல்களும் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: முள்ளக்காடு பாபு வந்து
0: அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குழந்தை பாடும் தாளாட்டு ஒருதலை ராகம் அப்படியே ஓம் பிரகாஷ் அவர் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு. பாபு முள்ளக்காடு. அடுத்ததாக அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. டிஎஸ் ஜெகதீஷ் அவர்களும் நூலும் இல்லை வாழும் இல்லை டிஎம்எஸ் டிஆ ஐயா பாடின ஒரு பாட்டை சொல்லியிருக்காங்க. ஜனார்த்தன் பிஎஸ் அவரும் சொல்லியிருக்காங்க, சிவபாண்டி பகலென்றும் இரவென்றும் பூமியில் நடமாறும் நீ பௌர்ணமி என் காதலி அப்படின்றது. ராஜபாண்டியன் அப்படின்னு டி ராஜேந்திர படம் உயிர் உள்ளவரை உஷா படத்துலேருந்து ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அசோக்குமார் அடுத்ததாக பாரி வல்லக் அப்படின்றது ஒருத்தர், பாரி வள்ளல் அப்படின்னு கா பாரி வள்ளர் அமிர்தராயன் கோட்டை அங்கிருந்தும் மோனிசா என் மோனாலிசா உயிரேவா உறவேவா அப்படின்ட்டு இவங்களாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிடலாமா?
1: கண்டிப்பாக, ரொம்ப அருமையாக நல்ல பாடல் தெரிவுகளை சொல்லியிருக்கிறாங்க டி ராஜேந்திரன்.
0: அடுத்ததாக நேரம் குறைவாக இருக்கிறது, நம்ம அடுத்து வந்து ஒரு கேள்வி, என்ன கேள்வி, 3வது கேள்வி நம்ம கேட்டலாம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அபிராமி?
1: சுற்றுலா செலவிடும் பணமா சேமிக்கும் நினைவா அப்படின்னு கேட்டாங்க.
0: ஆமாங்க, இன்றைக்கி உலக சுற்றுலா தினம் வேறு, அதனால் சுற்றுலாவுக்கு செலவிடும் பணமாக சேமிக்கும் நினைவா, அதாவது பணத்தை செலவழித்து சுற்றுலா போயிடலாமா இல்லை பார்த்துட்டு வந்த விஷயத்தை நினைவுபடுத்தி கொள்ளலாமா, இதுதான் தாஜ்மஹால் அப்படின்னு படத்தை காட்டிட்டு உங்களை தாஜ்மஹால் கூட்டு போகாமல் இருந்தா
1: நேயர்கள்
0: வந்து இதுக்கு வந்து தன்னுடைய கற்பனை வரிகள்ல பதில் சொல்லியிருக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் கொடிக்கல் பாளையம் சாகுல் கமிதி ராஜா அவருக்கும் நன்றி. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பணம் செலவாகலாம் ஆனால் ஒரு நல்ல சுற்றுலாவில் குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் கிடைக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள், பார்த்த இடங்கள், பகிர்ந்த சிரிப்புகள், இவை காலம் கடந்தாலும் மனதில் அழியாமல் இருக்கும். பணம் செலவாகிறது அப்படின்னு படிக்கும்போது ஓடிடுச்சே. சரி, தேவனூர் ஜோதிலட்சுமி அவங்களும் வானத்தை பற்றி ஒரு கைக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் அடுத்தடுத்து அப்படி வந்துட்டே இருக்கு இல்லையா. நம்ம வந்து 17 நேர்கள்
1: நிறைய பேருடைய

0: பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது வந்து இல்லை, இது சேமிக்கும் நினைவு அப்படிங்கிறது தான் பதிலாக சொல்லியிருக்கிறாங்க.
1: சரி, அந்த வகையில் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக வந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, மதுரை சோ சண்முக சுந்தரம், நிச்சயமாக சேமிக்கும் நினைவுகள் தான் சுற்றுலாத்தலங்களில் நாம் எடுக்கும் புகைப்படங்கள், திரும்பி பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பாபம் உள்ள கடை, இனிய மதிய வணக்கம், அழகான நினைவுகளை வாழ்வில் மறக்க முடியாத இடம்தான் சுற்றுலா அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி, சேமிக்கும் நினைவுகள் தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க, பணம் கிடையாது அப்படின்னுக்காங்க. சிவநாத், மன நிம்மதி, குடும்பத்துடன் மகிழ்ச்சி, இந்த இரண்டுக்கும் நிச்சயமான பணம் செலவழித்தால் தான் முடியும், ஆனால் இது செலவு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா சொல்லியிருக்கிறார். சரியா, அடுத்ததாக மைக்கேல் பாளையம் வில்லியம், பணம் செலவு தான், புவனகிரி சுமதி பாபு, இனிமையான நினைவுகளை விலை இல்லை, இனிமையான நினைவுகளுக்கு விலையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உஷா முத்துராமன் வந்து மதுரை திருநகர்லேருந்து, பணம் செலவு தான் அப்படின்னு இருக்காங்க. ஜனார்த்தனன், சுற்றுலா செல்வது மனதிற்கு புத்துணர்ச்சி தருவதுடன் நாலு விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது, இதனால் மன மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னு ஜனார்த்தனன் மதுரை திருநகர்லேருந்து குறிப்பிட்டிருக்காரு. கும்பகோணம் குமரன், சேமிக்கும் நினைவு நன்றி வணக்கம் அப்படின்னு முடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து மாயாண்டி ஞானகுரு, பட்டிமன்றத்துக்கான நல்ல தலைப்பு மகிழ்ச்சி, இதுவே இன்றைய பண்பலை கேள்வியாக இன்றும் பல நினைவு மலரும் நினைவுகளாக இருக்கும். வீரத்துறை அரியலூர் அங்கிருந்து சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா,
0: சுற்றுலா சேமிக்கும் நினைவுதான், எப்போதுவாது சென்று வருவது மனதிற்கு ஒரு மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட குருபரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பணம் செலவானாலும் சேமிக்கும் நினைவு என்றும் இருக்கும் அப்படின்னு மதுரை அனுப்பாடி அனுப்பானடியிலிருந்து குருபரன் சொல்லியிருக்கிறார்.
1: அருமையை எல்லாருமே, மூன்று கேள்விகளுக்குமே முத்தான நேயர்கள் எல்லாருமே, அந்த அங்கேயும் பதிவிட்ட நேயர்கள் தான் இங்கேயும் பதிவிட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் நல்ல ஒரு தொடக்கமாக இருந்தது நிகழ்ச்சி. அருமையை அற்புதம், மதுரை பண்பலையின் முகநூல் பக்கத்தில் நாங்கள் கேட்ட மூன்று கேள்விகள், முதல் கேள்வி என்ன அப்படின்னா,
0: வேங்கையின் மைந்தன் புத்தகத்தை எழுதியவர் யாரு,
1: புதினத்தை இயற்றியவர் யாருன்னா அகிலன் அப்படின்னு நிறைய நேயர்கள் கொடுத்தாங்க. டி ராஜேந்திர இசையில் பிடித்த பாடல்கள் என்னென்ன நிறைய சொல்லியிருந்தாங்க. மூன்றாவது கேள்வியாக, நம்ம வந்து சுற்றுலாவுக்கு செலவிடும்
0: பணம் வந்து செலவா இல்லாட்டினா
1: சேமிப்பு நினைவா அப்படின்னு கேட்டிருந்தோம். சரி, அற்புதமான ஒரு படைப்பு, அருமையான கேள்விகள், இது கூட விறுவிறுப்பாக தான் இருக்கு. வருங்காலத்தில் இந்த நிகழ்ச்சி இன்னும் மேன்மேலும் கொண்டு போவாங்க நினைத்தார். அருமையாக பதிவிட்ட அத்துணை அன்பான நேய உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை அன்பு சொந்தங்களுக்கும்
0: நன்றி
1: நன்றி. என்னோடு விடைபெறுகிறார் அபிராமி, நான் ஜெயச்சந்திரன். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. மீண்டும் இது போன்ற ஒரு கேள்வி நாளை உங்களுக்காக மதுரையின்
0: முகநூல் பக்கத்தில் காத்துட்டே இருக்க நேர்களே, அங்கேயும் போய் மறக்காம உங்களுடைய பதில்களை அழகாக இதே போல சொல்லுங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றியும் கூட. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த கானங்கள். நன்றி, சந்திப்போம், தொடர்ந்து இணைந்திருப்போம் இசையோடு.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் பகல் 1:55. இப்போது கேட்கலாம் சவராஷ்டிரா மொழி பாடல். டிஎம் சோந்த். டிஎம் சவுந்தரராஜன் பாடியது. பாடல் வருகிறது, கேட்கலாம் நேயர்களே.

103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது சௌராஷ்டிரா மொழி பாடல் நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது ஸ்ரீமன் நாராயணா என தொடங்கக்கூடிய பாடல். இத்துடன் நிறைவுக்கு வருகிறது சௌராஷ்டிரா மொழி பாடல் நிகழ்ச்சி. இது 103.3 மதுரை ரெயின்போ பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம் இந்த இனிய பகல் வேளையில். இனி அடுத்ததாக நாம் கேட்டரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி 2 மணிக்கு வர இருக்கிறது கவிதை அரங்கம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நிகழ்ச்சி தொகுப்பில் பி அபிராமி, அதனைத் தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, தொடர்ந்து 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம், தொடர்ந்து 4:35 பண்பலையின் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், இன்று மாலை 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், தொடர்ந்து 6:35 அந்திப்பூக்கள், தொடர்ந்து 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து 7:35 பாட்டு இது விட்டு, தொடர்ந்து 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு இன்று காலை ஆற்றிய உரையின் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:35 கேட்கலாம் விளையாடலாம் வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் வில் அம்பு விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்கள் தரும் நேர்முகம் இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தொகுப்பு கேட்கலாம். தொடர்ந்து டில்லி அஞ்சலாக 10:20 பட்டுச்சிறுகை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கார்த்திகை தீபன், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவிதி பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். இணைந்திருங்கள் தொடர்ந்து எமது நிகழ்ச்சியோடு. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. இன்று கவிதை அரங்கம் வழங்க நான் அபிராமி. கவிதை அரங்கம் நிகழ்ச்சியில் இது அவளின் கதையாக கேட்கவிருக்கிறோம். அவளின் காதல் கதை, திருமணத்தை வென்றதா அப்படின்னு நம்ம கேட்கலாமா? கல்லூரி நட்பு கண்ணியமாய் தொடர எண்ணம் சொல் செயலில் இருவரும் எதிர்முனையாய் இருந்தாலும் மனம் நிறைவில் ஒன்றி போய்விட்டது. அவர்களின் கதை இங்கே தொடங்குகிறது.

0: நேரம் பிற்பகல் 2:07. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் கவிதை அரங்கம். கவிதை அரங்கத்தில் இன்று அவளின் காதல் கதை. தோழமையின் தொடக்கத்தில் புரிந்து கொண்ட இருமனங்களும் கொண்ட நட்பு காதலில் முற்றுப்பெற 1000 கேள்விகள் மனதை துளைக்கிறது. உள்ளமே போர்க்களமாய் 1000 கேள்விகளும் அம்புகளாய் தொடுக்க தவித்துத்தான் போகிறார்கள் இருவரும்.
1: படவே அடிக்கிறது இதயம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது கவிதை அரங்கம். கேள்வி சிறையில் மனம். அவனின் அன்பையும் கபடமற்ற காதலையும் ஏற்க முடியாமல் தவிக்கிறாள் அவள். அவன் உடன் வேண்டுமென்றும் தவிக்கிறாள். இந்த தவிப்பிற்கு பதில் ஏது?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இது கவிதை அரங்கம். அன்பான அவனின் காதலை மறுக்கவும் முடியவில்லை, அவள் மறுப்பதற்கும் இல்லை. நிறைவாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவன் காதல் மனு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது கவிதை அரங்கம். நிறைவாய் காதலும் கை கூட இருவரும் கண்ணியமாகவே காதல் செய்கின்றனர். நெருக்கம் மனதளவில் கொண்டு, நேசம் நினைவளவில் கொண்டு வாழ்விக்கின்றனர் அவர்கள் அன்பை.

நேரம் பிற்பகல் 2:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது கவிதையரங்கம். எத்தனை தடைகள் வந்தாலும் எண்ணத்தில் கொண்ட உறுதியுடன் நேர்மையாய் நேசமாய் வாழ்ந்த அவர்களின் அன்பு அனைவருக்கும் புரியாமலா போய்விடும்? புரிந்தது. அனைவரின் அன்பும் ஆசையும் கிடைத்திட இருமனமும் திருமணத்தில் இணையப் போகிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க
3: அண்ணே?

0: என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இது கவிதை அரங்கம். பிரியமுள்ளவனின் பிரியமுள்ளவளாக, அவன் வாழ்வின் அங்கமாக, அனைத்துமாக மாறப்போகிறாள் அவள். எத்தனை போராட்டம், அத்தனையும் அவனுக்காக. அவளின் கரம் பற்ற போகிறான் அவளின் அவன். தோழியாய் அறிமுகமாகி காதலியாய் கைகோர்த்து நடந்தவள் காலம் முழுக்க உடன் வரப்போகிறாள் மனைவியாக. இந்த அன்பு நிலைத்திருக்க நேயர்களாகிய நீங்களும் ஆசீர்வதிக்கலாமே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திர பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை சென்றேன்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது கவிதை அரங்கம். இதுவரை கவிதை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே. இனி நாம் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை மற்றும் அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேயர்களே.

8:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2-4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 9.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை மதுரை நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கடலூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கடலூர், தருமபுரி, ராமநாத திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது.

0: சில நாட்களுக்கு முன்பு உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை ஒடிசாவின் தெற்கு உட்பகுதிகளின் கடலோர பகுதிகளிலும் சத்தீஸ்கரை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் உருவாகி இருந்தது. வலுவிழந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மத்திய உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதிகளில் மையம் கொண்டிருந்தது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேலும் லேசான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 29ஆம் தேதியன்று ஈரோடு, நாமக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யும் வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, சில இடங்களில் இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை நாளை மறுநாள் பெய்யும் வாய்ப்புண்டு. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 30ஆம் தேதியன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச்சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்க செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் அனாஹசிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய்சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 12 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 92 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இனிமையான பிற்பகல் வணக்கம். 3:03:16. இது 103.3 மதுரை ரெயின்போ பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இப்போது கேட்டு ரசிக்க இந்த நேரத்தில் நாம் தருகின்றோம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் உங்களுக்காக இந்த பொழுதில் நாம் தர இருக்கின்றோம். முதல் பாடலாக மேகமாய் துள்ளாத மனம் துள்ளும் படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக இந்த நேரத்தில் ராஜேஷ் பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 3:08 நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம். மெல்ல வரும் பாட்டு. இனி பம்பாய் படத்திற்காக பாடல் ஒன்று, கண்ணாலனை வருகிறது, இணைந்திருக்கலாம்.

சித்ராவின் குரலில் அந்த பாடல் வளம் வந்தது. பம்பாய் என்ற படத்திற்காக 3:14:35. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இப்போது கேட்டு ரசிக்கின்றோம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தாளம் என்ற படத்திலிருந்து பாடல் வருகிறது, இணைந்திருக்கலாம்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். மெல்ல வரும் பாட்டு. இந்த அழகான பிற்பகல் வேளையில் மனம் மயக்கும் பாடல்கள் இனிய நேரத்தில் சிவிக்கு விருந்தாக தருகிறது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில். நாம் தர இருக்கும் அடுத்த பாடல் ஜீன்ஸ் என்ற படத்திலிருந்து பாடல். ஹரிகரன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தான் கேட்க போகிறோம். இந்த பிற்பகல் வேளையில் கேட்டுவிடலாம்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகி பத்மலதா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உங்களோட சேர்ந்து நானும் இதுல வர ஸ்வீட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கேன்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்த்

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கற்கலாம்.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மூன்று 3:42 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக நாம் கேட்கலாம் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில் அவ்வை சண்முகை.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: மூன்று மணி 48 நிமிடம், 49 நொடி, 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இனி ரிதம் படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. உன்னிகிருஷ்ணன், கவிதா சுப்பிரமணியம் பாடிய அந்த பாடல்.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நிறைவாக நான் தர இருக்கும் பாடலானது மன்மதன் என்ற படத்திலிருந்து சாதனா சர்க்கம் குரலில் கேட்கலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச்சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்க செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய்சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 26.1 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1

0: அசந்தன்கோ.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மீண்டும் ஒரு மாலை வணக்கம். 4:04:30 கடந்தாச்சு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த் அண்ட் கோவின் ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் இன்று என்ன விளையாட்டு அப்படின்னா, அன்பு சகோதரி வந்திருக்கிறாங்க, அவங்க பேரை கேட்டுக்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: நான் வைஷ்ணவி.
0: ஜெயச்சந்திரன். வைஷ்ணவி சகோதரிக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆட்டக்கலம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம். அதாவது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்கும். சிறுசோ பெருசோ எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா?
0: எனக்கு நிறைய ஆசை இருக்குது, ஆனால் முடியலையே, என்ன பண்ணலாம்? சரி,
1: கண்டிப்பாக நடக்கும் சார். அதாவது இன்றைக்கி அந்த மாதிரி எல்லாரையும் ஜெயிக்க வைக்கிற கேம் தான் விளையாட போகிறோம்.
0: சரி.
1: என்னன்னா சவுண்டு பார்ட்டி. நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவோம், நேர்கள் வந்து அதுக்கு சவுண்டு கொடுப்பாங்க.
0: ஏ ஏ ஏ அப்படின்னு சொல்லாம அது மாதிரி தான்.
1: அந்த மாதிரி தான், வெறும் சவுண்ட்.
2: ஒரு குருப்பா தாயா அலைராக்கிய.
0: ஆமா, இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த சவுண்டு பார்ட்டி அப்படின்னா என்ன விளையாட்டு அப்படின்னா, ஒரு ஒரு சூழ்நிலையை சொல்லுவோம், ஒரு சுச்சுவேஷனை சொல்லுவோம். அந்த சுச்சுவேஷனை சொன்ன உடனே அப்படியே நீங்கள் அந்த சுச்சுவேஷன் மாதிரியே ஆயிடணும். இப்போ அழுகுங்க, அதாவது ஒரு குழந்தை, சின்ன குழந்தை வந்து ஏதோ மிட்டாய் கொடுக்காதனால அழுகுது அப்படின்னா அப்படியே அழுகை நீங்கள் செய்யணும். இதாங்க ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற இந்த விளையாட்டு.
1: அதே தான் சார்.
0: அடுத்து எப்படி சொல்லலாம் நீங்களே சொல்லுங்க, என்ன சொல்லுங்க?
1: அதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவோம், அதுக்கு வந்து நீங்கள் சவுண்டு கொடுக்க போகிறீங்க. நீங்கள் சவுண்டு கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லலாம். 25:30:170, 25:30:170, 05:05:02 மதுரையின் முன்னிணைப்ப தொட்டு.
0: ஆமாங்க, ஆட்டக்களத்தில் இன்றைக்கி சவுண்டு பார்ட்டி. அதாவது வந்து நாங்கள் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவோம், அந்த சுச்சுவேஷன் சொன்னது தகுந்த மாதிரி உங்களுடைய குரல் வளத்தை ஏற்றி இறக்கம் செய்து நீங்கள் சொல்லுங்கள். நகைச்சுவையாக இருக்க போது இந்த நிகழ்ச்சி நீங்களும் பங்கேற்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் நான் சொல்கிறேன், 25:30:170, மற்றொரு இலக்கம் 25:30:171. இந்த இரு இலக்கங்களை வாங்க. மதுரையின் முன்னிணைப்பாக 04:05:02. இப்போ இணைப்பில் காத்திருப்பது யார்? வாங்க, வணக்கம்.
3: வணக்கம். மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வரலால்
0: பேசுறேன்.
3: சார் வணக்கம்.
0: சரி, குழுவில் உங்களை சேர்த்தாச்சு. நீங்கள் சிஸ்டம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்ல போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேச போகிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்க, சரிங்களா?
3: ஓகே ஓகே ஓகே.
1: அதாவது நல்ல மழை பெய்யுதுங்க, அதோட சேர்ந்து இடி இடிக்குது. அந்த நேரத்தில் வந்து தவளைகள் கத்துது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சவுண்டு கொடுங்க பார்ப்போம். மழை, இடி, தவளை சத்தம்.
0: என்னங்க பண்ணீங்க ஈஸ்வரால்?
3: என்னமா பண்ணிட்டேன், அவ்வளோதான், நீங்க சொன்னீங்க, பண்ணியாச்சு.
1: சரி சரி, சூப்பராகவே முயற்சி பண்ணீங்கயா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
0: அருமை அருமை, தன்னுடைய சொன்ன அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஏதோ தங்களால் இயன்ற அளவு மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, சரிங்களா? சரி, 4:07:30, 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த் அண்ட் கோவின் ஆட்டக்களம்.
1: சவுண்டு பார்ட்டி விளையாட வரும். அடுத்த நேயர் யார், எங்கேருந்துன்னு கேட்டுலாமா? அதாவது நம்ம நேர்லாம் வந்து என்ன கேம் கொடுத்தாலும் சூப்பராக விளையாடுவாங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: இணைப்பில் வந்திருக்க நேயர் யார், எங்கேருந்து கேட்டுலாம்? வணக்கம்.
4: வணக்கம்.

0: சார், நான் மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
1: ஐஸ்வர்யா,
2: சவுண்ட் பார்ட்டி விளையாட ரெடியா இருக்கீங்களா?
0: ரெடியா இருக்கு.
1: சரி,
2: உங்களுக்கான சத்தம் என்னன்னா கிளி. சரிங்களா, நீங்க வந்து வீட்டுல கிளி வளர்க்குறீங்க, அந்த கிளி சத்தம் அப்படியே பால் குக்கர், உங்க வீட்டுல பால் குக்கர் சத்தம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே உங்க மொபைல் ரிங்டோன் ஃபோன் வருது திடீர்னு. அப்படியே சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம்.
1: எங்க காண எங்க சக்தி சரவணுக்கு அழமா வந்து கிளி சவுண்ட் விடுவாப்புல. இல்ல, உங்களுடைய ஒலி அளவு வரவே இல்லையே.
0: இப்ப கேக்குதா சார்?
2: இப்ப கேக்குது, இப்ப சொல்லுங்க.
1: சரி, நன்றி நன்றி ஐஸ்வர்யா, நன்றி நன்றி நன்றிங்க. அதாவது அவங்களுடைய குரல் வந்து வெளியில் வரலான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லலாம். ஆட்டக்களத்தில் இன்றைக்கி சவுண்டு பார்ட்டி, நாங்கள் ஒரு நிகழ்வு சொல்லுவோங்க, அந்த நிகழ்வை நீங்கள் அப்படியே உள்வாங்கி அந்த நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆக்டிங், அதாவது நடிப்பு திறமையை தங்களுடைய குரல் மூலமாக காட்ட போகிறீங்க. இதுதான் சவுண்டு பார்ட்டி. சரி, இப்போ இணைப்பில் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் ஐயா.
1: மாலை வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
3: தேனி மாவட்டம் ஆண்டிப்பேட்டிலிருந்து ரகுராமன் பேசுறேன்.
1: ரகுராமன், வணக்கம். சரிங்களா?
3: வணக்கம் ஐயா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: சரி, மிக நன்றாக இருக்கிறோம்.
3: அமர நல்லா இருக்காங்களா?
1: எல்லோருமே நல்லா இருக்காங்க. உங்களுக்கான சொல்லிடலாமா?
3: சொல்லுங்கய்யா.
1: ஒரு பறவை வந்து சத்தம் போடுது, அதுக்கடுத்து வந்து உங்கள் வீட்டு வாசல் இருக்கக்கூடிய அந்த கேட்டு வந்து ஓப்பன் ஆகுது, அதுக்கடுத்து வந்து சைக்கிள் பெல் சத்தம் கேட்குது. இதுதான் உங்களுக்கு சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனை உள்வாங்கிட்டு நீங்கள் அப்படியே சொல்லலாம்.
3: சரி. பறவை கத்துதா?
1: பறவை கத்துது. என்னதோ ஒரு பறவை, எங்க வீட்டு பறவை, உங்க ஊர் என்னங்க?
2: காக்கா.
3: இது வந்து காகம்.
1: நான் இங்கிட்டு சுத்தி சுத்தி பாக்குறேன், எது உள்ள எல்லாம் வந்துருச்சாங்க, நம்ம அறியாம எப்படிடா உள்ள வரும்னு பாக்குறேன். உங்க வீட்டு கேட் ஓபன் ஆகுது, இப்படித்தான் ஓபன் ஆகுமா? அதுக்கடுத்து சைக்கிள் சவுண்டு, சைக்கிள் பெல் சவுண்டு, அவ்வளவுதான். இப்ப மூணு சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லவா? நானு
3: சொல்லுங்க,
1: எனக்கு வந்து அந்த கதவு சவுண்டு தாங்க பிடிச்சது.
2: தேனியிலிருந்து
1: ரகுராமன் ஐயா பேசினாரு. இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாம் மீண்டும் ஆட்டக்களத்தில் சந்திக்கலாம்.

மாலை 4:16. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: ஆட்டக்குளத்தில் வந்து நீங்கள் உங்கள் குரல் வண்ணத்தில் வந்து வெவ்வேறு விதமான முறையில் வந்து நீங்கள் குரல் கொடுக்க போகிறீங்க, சரியா? அதான் சவுண்ட்
1: சரி
0: பார்ட்டி நிகழ்ச்சியில்
1: சரிங்க.
0: வந்தாச்சு, இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி சொல்கிறது தகுந்த மாதிரி, சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்க, சரிங்களா?
1: சரிங்க.
2: அதாவது காலையில் கோழி கூவுது,
1: சரிங்க.
2: அப்படியே உங்கள் ஃபோனில் வந்து அலாரம் அடிக்குது, அப்படியே ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம்.
0: இது எந்த ஒரு சேவல்? ஏங்க வண்டி ஓட்டுற மாதிரி சொல்றீங்க, எங்க உங்க செல்போன்ல என்ன சவுண்டா? சரி சரி,
2: சூப்பர், அருமையா முயற்சி பண்ணீங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றிங்க நன்றிங்க. 4:18:59 ஆட்டக்களம் கேட்டுட்டு இருக்கோம். வசந்தன் கோவின் இப்ப இணைப்புல காத்திருப்பதை யார்? வாங்க வாங்க வாங்க, யாருங்க இணைப்புல? இணைப்புல வந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து? சரி, அடுத்த நேரே நாம் சந்திக்கலாம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்தன் கோவின் ஆட்டக்களம். இன்று சவுண்டு பார்ட்டி, நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். தொட வேண்டிய எண்கள் இருக்கிறது, 25 30 170, மற்றொரு எண் 25 30 171. மதுரையின் முன்னிணைப்பிற்கு 0452. வாங்க நிகழ்ச்சியில் யார்?
3: வணக்கம் சார், நான் காஞ்சிராங்குளத்திலிருந்து காளீஸ்வரி பேசுகிறேன்.
0: காஞ்சிராங்குளம் காளீஸ்வரி அம்மா,
2: சேர்ந்து கேக்குது. அடிச்சு துவங்கி பாப்போம்,
0: யாரவே போட்டு இழுக்கிற மாதிரி தெரியுது.
3: குக்கர் சத்தம்
2: நன்றி.
0: துணி துவைக்கிற சத்தம் மட்டும் தான் நல்லா வந்ததுன்னு நினைக்கிறேன். சரி, 4:20 கடந்து கொண்டு இருக்கிறது, ஆட்டக்களம் கேட்டுட்ருக்கோம். இணைப்பில் ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க, பேசலாம். இது சவுண்டு பார்ட்டி, சுச்சுவேஷன் சொல்லுவோம், அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அதை வந்து உங்கள் குரலில் ஏற்ற இறக்கத்தோடு சொல்லலாம். யார் இணைப்பில்? வாங்க வணக்கம்.
4: வணக்கம் சார், மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்கள்.
4: ராம்நாடு முத்து.
0: ராம்நாடு முத்து?
4: ஆமாம் சார்.
0: எங்கள் வீட்டு சொத்தா? சரி, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்வை சொல்ல போகிறோம். அந்த நிகழ்வை தகுந்த மாதிரி நீங்கள் பேச போகிறீங்க, சரிங்களா? ஆடு கூட்டமாக போகுது, சரிங்களா? தாத்தா வந்து கத்துறாரு, ஆடு வந்து கூட்டமாக போகுது. அப்போ தாத்தா வந்து கத்துறாரு, எப்படி கத்துவார் ஆடு, எப்படி கூட்டமாக எப்படி சத்தமிட்டுக்கு போகும், இதை ரெண்டையும் நிகழ்வையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் சொல்லலாம்.
2: சேர்த்து வார்த்தையும் கூட்டிட்டு போறாரு போலயே தாத்தா.
0: சரி, அருமை அருமை
2: அருமையா முயற்சி பண்ணீங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றியா. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம் தான் விளையாண்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்களம்ல சவுண்டு பார்ட்டி விளையாண்டு இருக்கோம். வரக்கூடிய நேயர் யார், எங்க இருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
5: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார்.
5: வேதாரண்ய மட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார், இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான், சரிங்களா?
5: சொல்லுங்கய்யா.
0: ஒரு சின்ன குழந்தை அழுகுது, அதே நேரத்துல சிரிக்குது, இது ரெண்டுமே பண்ணணும், இதாங்க உங்களுக்கு சிச்சுவேஷன்.
5: சின்ன குழந்தையா?
0: ஆமா, சின்ன குழந்தை அழுகுது, அடுத்து உடனே சிரிக்குது, எதா கையில எதா கொடுத்துட்டோம். ஏங்க ஏங்க ஏங்க ஏங்க, இங்கங்க இருந்தீங்க எத்தனை நாளா?
5: நல்லா இருக்காங்க.
0: அருமை அருமை அருமை. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன சொன்னீங்க?
5: வேதாரண்யம் சிவகுமார்.
0: சிவகுமார்.
5: ஆமாங்கய்யா,
0: நானும் சின்ன வயசுல இப்படி அழுது.
6: தெய்வமே தெய்வமே,
0: எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி நன்றி, வேதாரண்யத்திலிருந்து அழைத்து பேசிய சிவகுமார் ஐயாவுக்கு பாராட்டுக்கள், சரிங்களா?
5: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களத்துல நாம
2: சவுண்டு பார்ட்டி தான் விளையாண்டுட்டு இருக்கோம், இல்லைங்களா? இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேர் யாருங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
0: வணக்கம், நல்லா சத்தமா பேசுங்க, யார் பேசுறீங்க?
7: பனையூர்ல இருந்து பாரி பேசுறேன்.

0: வேளாங்கண்ணி
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஆட்டக்களத்தில் சவுண்டு பார்ட்டி. நம்ம நேயர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தராக சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: எனக்கு வணக்கமுங்க.
1: வணக்கமுங்க, சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாரம் கணேசன்.
3: கணேசன் ஐயா
2: சொல்லுங்கள்.
3: சவுண்டு பார்ட்டி

0: பனை ஒரு பாரி, உங்க ஊர்ல வந்து ராக்கெட் வரக்கூடிய தீபாவளிக்கு வந்து ராக்கெட் நீங்க வந்து வெடிக்க வைக்க போறீங்க, அந்த ராக்கெட்டோட சவுண்ட் எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லணும். புஷ்வானம். அவ்வளவுதானா?
1: அப்படியே டக்குன்னு பக்கத்துல சரவெடி வச்சுட்டாங்க. சூப்பர் சூப்பர்மா, டக்குன்னு சூப்பராக முயற்சி பண்ணீங்க, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
0: அருமையாக அவங்க வந்து தன்னுடைய குரல் வளத்தில் வந்து சரவெடியும் பண்ணாங்க, அதேமாரி ராக்கெட்டும் அவங்களுடைய குரல் வளத்தில் சொன்னாங்க. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போலாம் ஆட்டக்கலம் ராமேஸ்வரம் பண்பலையும் இணைந்திருக்கிறோம். இப்போ இணைப்பில் காத்திருப்பது யார், எங்கேருந்து வாங்க? வணக்கம், சவுண்டு பார்ட்டி ஆட்டக்கலம்.
1: மரப்பே சவுண்டோட வரீங்களே, யார், எங்கிருந்து?
0: மழை வெஞ்ச தவகா கத்துதா? சரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: முண்டியம்பட்டி முத்துராசு.
0: முத்துராசு,
2: முண்டியம்பட்டி.
0: சரி, அருமை அருமை அருமை, ரொம்ப அருமையா இது பண்ணிட்டீங்க. சரி, உங்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய இது என்னன்னா, உங்க வீட்டுல சேவலும் இருக்கு, உங்க வீட்டுல பசுமாடு இருக்கு, உங்க வீட்டுல பூனைக்குட்டி இருக்கு. இது மூணுமே வந்து ஒரே நேரத்தில் சவுண்டு விடப்போகுது, எப்படி சொல்லுங்க? அதுக்கடுத்து என்ன சொன்னேன்?
1: பசுமாடு.
0: பசுமாடு, சேவல், பசுமாடு, பூனைக்குட்டி, இது மூணும் கத்தணும்
2: ஒரே நேரத்தில்.
0: ஆமாம், ஒரே நேரத்தில் எப்படி கத்த முடியும்? கொஞ்சம் கேப்பு விட்டு கத்து. என்னங்க உங்கூர் சேவல் இப்படிதான் கூமா? சரி, பரவாயில்ல. இப்ப சொல்லுங்க, பசுமாடு கத்தலையே? அம்மானு தான் கத்துறதுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், மேன்றீங்க. சரி, அரு அற்புதம் அற்புதம். உங்கள் வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டியும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டியும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்னது,
1: சேவல்,
0: சேவல்
1: ஆடும் வச்சிருப்பார் போல, அந்த சவுண்டு வந்துச்சு. இணைப்பில் வந்ததுக்கு நன்றியா. சவுண்டு பார்ட்டி தான் விளையாண்டுருக்கும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில். இணையக்கூடிய அடுத்த நேர் யார், எங்கேருந்து கேட்டலாம்?
0: வாங்க, வணக்கம், யார் இணைப்பில் இருக்கீங்க?
3: வணக்கம் வணக்கம், இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி இணைவது கே கே நேர்ல இருந்து மணிகண்டன்.
0: மணிகண்டன்,
3: சொல்லுங்க சார்.
1: சவுண்ட் கொடுக்க ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன்.
1: அதாவது நீங்க ஒரு டிராபிக்ல நிக்கிறீங்க, காரு, பஸ் சைக்கிள் எல்லாமே இருக்கு, எல்லா சவுண்டும் சேர்த்து அப்படியே நடுவுல பின்னாடியே ஆம்புலன்ஸ் வருது, அந்த சைரன் சவுண்டும் சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம்.
0: என்னங்க, பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு
3: பாருங்க.
0: எல்லாரும் பாக்குறாங்களா? அப்படி கத்துல அப்புறம் உங்களைத்தான் பாப்பாங்க.
1: இணைப்புல வந்ததுக்கு நன்றியா.
0: இந்த பொண்ணு கூட அழகா சிரிக்குதப்பா. சரி, 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கலம். ஆட்டக்கலத்தில் இன்று சவுண்டு பார்ட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். 25 30 170, மற்றொரு இலக்கம் 25 30 171, மதுரையின் முன்னே பிறகு 0452.
1: இணைப்பில் வந்திருக்க நீங்கள் யார், எங்கிருந்து கேட்டலாம்?
0: வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர்,
4: நலமா
0: இருக்கீங்களா?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: காட்பாடி வழியாக சென்னைக்கும் மதுரைக்கும் வரக்கூடிய ட்ரெயினை பத்தி நீங்க சவுண்டா கொடுக்க போறீங்க. இடையில வந்து டீ கடைக்காரரும் ஒருத்தர் வரப்போறாரு, எங்க சொல்லுங்க.
4: இன்னொரு சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு?
0: இப்பதான சொன்னேன் நானு. காட்பாடியில இருந்து மதுரைக்கு வந்து ஒரு விரைவு வண்டி வருது, ரயில் வண்டி. அது என்ன வேகத்துல வரும் மாதிரி நீங்க உங்களுடைய குரல் வளத்துல சொல்லணும். அதே மாதிரி வந்து பக்கத்துல ஒரு டீ கடைக்காரர் உங்களை வந்து கிராஸ் பண்றாரு, இந்த ரெண்டு சவுண்டும் நீங்க கொடுக்கணும். இதான் சவுண்டு பார்ட்டி.
1: சூப்பர் சூப்பர் சூப்பரா முயற்சி பண்ணீங்க.

0: சூப்பரா பண்ணீங்க. வீட்டுல வந்ததுக்கு நன்றிமா.
1: நன்றி.
0: அதாவது நிறைய தடவை அவங்க காட்பாடியிலேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்
2: ட்ரெயினில். என்ன அப்படியே சவுண்ட் சூப்பராக கொடுத்தாச்சு. அருமை அருமை நல்லாவும் பண்ணார். அவருக்கு நன்றி சொல்லிடலாம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல சவுண்டு பார்ட்டி ஆட்டக்களத்தில் இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தென்கோ. இப்போ இணைப்பில் காத்திருப்பது யார் பேசலாம் வாங்க. வணக்கம். காசிமயன் ஐயா, சரி உங்களுக்காக வந்து ஒரு நிகழ்வு சொல்ல போகிறோம் சரிங்களா.
0: அதாவது ஸ்கூல் பெல் அடிக்குது ஓகேங்களா. ஸ்கூல் பெல் அடிச்சோடனே இப்படி குழந்தைங்கலாம் சந்தோஷமா கத்துவாங்கல, அது ரெண்டே சேர்த்து சொல்லுங்க.
2: அடிக்குமோ
0: சந்தோஷத்துல கத்துவாங்க முடியறப்பதானயா.
2: சரிங்க, நல்லதுங்க நல்லதுங்க. அருமை அருமைங்க. நாங்களும் வீட்டுக்கு போகலாம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

மாலை 4:30. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட.

0: நேரம் 4:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆட்டக்களம். அதாவது ஆட்டக்களம்ல இன்னைக்கு சவுண்டு பாட்டி தான் விளையாண்டுட்டு இருக்கோம். சவுண்டு பாட்டி விளையாட வந்திருக்கு. அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். யார் இணைப்புல இருக்கீங்க?
2: உங்கள் இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: சவுண்டு பாட்டி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுருக்கேன்.
0: உங்களுக்கான சவுண்ட் என்னன்னா, உங்கள் வீடு அமைதியாக இருக்குது, அந்த நேரம் வந்து கடிகாரம் கடிகாரம் முள் சவுண்ட் கேட்கும் இல்லைங்களா?
2: ஆமாம்.
0: அதோட நீங்கள் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கீங்க, ஊஞ்சல் சத்தமும் சேர்த்து.
2: இப்போ கடிகாரம் வச்சுட்டு சொல்கிறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: கொஞ்சம் சத்தமாக தான் அங்கே கடிகாரம் சவுண்ட் விடுற மாதிரி நீங்கள் சவுண்ட் விடுறீங்க.
2: சரிங்க சார், இருங்க சார். ஊஞ்சல் ஆடுறது
1: என்னங்க நிமிடம் பேர் சொல்லுங்க.
0: விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சவுண்டு பார்ட்டி விளையாட வந்திருக்கும். அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம். தல்லாவளம் சக்திவேல், சவுண்டு பார்ட்டி.
1: ஆ வாங்க சக்திவேல்.
3: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு இது சரிங்களா?
3: சரிங்க சார்.
0: அதாவது
1: ஆட்டோ வந்து முன்னாடி போகுது, பின்னாடி வருது, நிற்குது, இந்த மூணுமே நீங்கள் பண்ணணும். பின்னாடி வரும்போது சவுண்ட் மூன்றுமே ஆரம்பிங்க. நான் கூட நல்லா பண்ணுவேன் நினைக்கிறேன். அதுக்கடுத்து எப்படி போகுது? ஹார்ன் வேற கொடுத்துட்டீங்களா? ஆள் தெரியணுமா? கண்ணாடி இருந்தா போதும். சரி, அருமை அருமை, நல்லது சக்திவேல். சரிங்களா? சரி.

0: 4:43, 13 நொடி கடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்காக இந்த நேரத்தில் சவுண்டு பார்ட்டி ஆட்டக்குளம் மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இணைப்பில் காத்திருப்பது யார்? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மதுரை முனிச்சாலை கமலா கிருஷ்ணன், சின்ன பிள்ளை வந்திருக்கேன் விளையாட.
0: நீங்க
1: ஜெயச்சந்திரன் சார், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவருமே நல்ல நிலையத்துல நன்றாக இருக்கிறோம், சரிங்களா?
1: வயசுனாவும் நல்லபடியா? அவங்களையும் கேட்கறேன்.
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் சொல்லிடலாங்களா? அதாவது இந்த பழைய 80s மூவி இருக்கும்ல, படத்துலலாம் வந்து ஃபைட் சீன் இருக்கும்ல, அதுதான் நீங்கள் வந்து சவுண்டு கொடுக்க போகிறீங்க. அதாவது ஸ்லோ மோஷனில் ஃபைட் பண்ணுறாங்க, அடுத்து ஸ்பீடாக, அப்படியே ரெண்டையும் சேர்த்து கொடுங்க.
3: மனுஷனை சுற்றி விட்டு வலிக்க பார்க்குறீங்க?
2: அப்படியே ஃபாஸ்டாக.
0: பக்கத்துல யாரு இல்லையே? யாரும் பார்த்தா என்ன, ஒரு எக்ஸசைஸ் பண்றாரு. அவரே கேட்டுட்டாரு. அருமை, அருமை, அருமை ஐயா. நன்றி, நன்றி.
2: அருமையா முயற்சி பண்ணீங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கலம்ல சவுண்டு பார்ட்டி தான் விளையாண்டுருக்கோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
0: நீங்க பேர் சொல்லுங்க திரும்ப. சரி, நடுப்பட்டிலிருந்து பேசுறீங்களா? அருமை, அருமை. நல்லா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சாப்பிட்டீங்களா? சரிங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. உங்களுக்காக ஒரு சிச்சுவேஷன் சொல்ல போறோம், சரிங்களா? உங்க ஊர் மலையில ஒரு மயில் கத்துது. ஒரு இடத்துல இருந்து மயில் கத்துது. மயில், மயில், சரிங்களா? ஆ சொல்லுங்க. அத மாதிரி கத்துங்க. எப்படி கத்துறீங்கன்னு பாக்கலாம். எளிமையா தான் கொடுத்துருங்களா? பரவாயில்ல, மயில் இப்படித்தான கத்தும்.
2: இந்தியாவின்
4: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 4:50 5:52 கேட்டுட்ருக்கோம். இது ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் சவுண்டு பார்ட்டி. நாங்கள் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவோம், அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய குரல் வளத்தில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதாங்க விளையாட்டு. இப்போ இணைப்பில் காத்திருப்பது யார், பேசலாம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம்.
1: இருக்கீங்க, இங்கே பேசலாம்.
0: சரி, உங்களோட இணைப்பை துண்டிச்சிடலாம். அவங்க எங்கேயோ தொடர்பு கொண்டு எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. விக்னேஷ். சரி விக்னேஷ், உங்களுக்காக பேருந்து நிலையத்தில் பஸ் வந்து வேகமாக வருது. 1 நம்பர் பஸ் எப்படி வரும் பஸ் பேருந்துக்குள்ள பேருந்து நிலையத்தில்? வேகமாக உள்ள வருது.
2: சரி,
1: சவுண்ட் கொடுங்க.
2: அது விசிறடிக்கணும். கரெக்டா,
0: அவ்வளவுதானா?
2: அதுங்க ஒண்ணும் இல்ல.
0: சரி, வேகமா போகுது. எப்படி போகும்?
2: அது வந்து 1 நம்பர் போகும்.
0: ஏங்க, நீங்க வந்து வந்து அந்த சத்தம் இல்லைங்க, பஸ்ஸோட சவுண்டு.
2: பஸ்ஸோட சவுண்டா?
0: ஆ, இன்ஜின் சவுண்ட் ஓடணும்.
2: ஆமா, இன்ஜின் சவுண்ட், பஸ்ஸோட இன்ஜின் சவுண்ட். ஆமா, சரி சரி.
0: பேருந்து நிலையத்துல சரிங்களா.
1: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கலம்ல சவுண்டு பார்ட்டி விளையாட வந்திருக்கும். அடுத்த நேயர் யாருங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
0: நூற்று 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது ஆட்டக்கலம். ஆட்டக்கலத்தில் சவுண்டு பார்ட்டி அப்படின்றது தான். இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: அன்பரசு பேசுறேன், ராமேஸ்வரம் அன்பரசு.

0: சுந்தராஸ்.
1: அன்பரசு
2: அன்பரசு
0: அன்பரசா? சரி, நீங்க திடீர்னு வேற ஊரு போன மாதிரி தெரிஞ்சு, அதனால தான் நான் அப்படி கேட்டேன். சரிங்களா?
1: ராமேஸ்வரத்துல பாக்குறேன். புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டுல இருக்கையில மூணு நாள் ராம்நாட்ல இருப்பேன்.
0: சரிங்க, அதாங்க அதாங்க. சரிங்க, வேற
2: ஒண்ணு சவுண்ட் பாட்டில சவுண்ட் கொடுக்க ரெடியா இருக்கீங்களா?
1: சவுண்ட் கொடுப்போம்.
2: அதாவது என்னன்னா, உங்களுக்கு கொசு காது பக்கத்துல அப்படியே கொசு ரீங்காரம் போடுது. உடனே நீங்க வந்து அந்த கொசு கையால தட்டி அடிக்கிறீங்க. அது அப்படியே சத்தம் கொடுங்க பாக்கலாம்.
0: உங்க வாடு பக்கத்துல தூங்கி
3: இருக்கவே இல்ல,
0: அவ்வளவுதானா?
1: அடிக்கிறது கணத்துல.
0: சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. நன்றிங்க நன்றிங்க. சரி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 16 நேயர்கள் பேசினாங்க. ஏதோ ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணாங்க. அனைவருக்குமே பாராட்டு. இது வந்து நடிப்பில் வந்து நம்ம காட்டலாம், தன்னுடைய குரல் வளத்தில் காட்டலாம்.
2: அதாவது நம்ம டெய்லி கேட்கக்கூடிய சத்தம் தான் இல்லையா, வேகமாக போயிட்டுருக்கனால நம்ம அதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டோம். ஸோ இது ஒரு டைம் கொடுத்து அவங்கள வந்து அந்த இதுக்கு எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி விளையாட்டு. அதாவது நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது வைஷ்ணவி,
0: ஜெயச்சந்திரன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு அபிராமி.
2: நன்றி நேயர்களே.
0: நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் கே மணிகண்டன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச் சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்கச் செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தவேக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய்சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 38.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

சூரியன் மறையும் நேரம் வானமே ஒரு அழகான ஓவியமாக மாறிடும். அதுதான் மாலையோட மேஜிக். சண்டே ஈவினிங்காக இன்னும் அழகாக்க வந்தாச்சு எவர்கிரீன் லவ் பீட் சாங்ஸோட மாலை தென்றல். புலமைப்புத்தன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரல்களில் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 5:03. வணக்கம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் உற்சாகம் கலந்த மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி கேட்டு தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாலி வரிகளில் மனோ மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: 5:13 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உதயகுமார் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.
1: என்னன்னு சொல்ல
2: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: பாரு மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறிய?
1: எப்படி சொல்ல?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 5:20. மாலை தென்ற நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வாலி வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரல்ல உத்தமராசா திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் கேட்டுட்ருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:30 மாலை தன்ற நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அருண்மொழி மற்றும் சுவர்ணலதா குழல்களில் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

மாலை தென்ற நிகழ்ச்சியில் எவர்கிரீன் லவ் சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். இந்த ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரல்களில் யஜமான் திரைப்படத்திலிருந்து.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 6:35 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இயற்கை விவசாயத்தில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளங்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:35 ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு. 5:43 மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நா காமராசன் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரலில் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து.

0: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் 5:49. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு செய்யப்படும். சென்னை அஞ்சல் செய்ய. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச்சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்களித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்ப பெற்றுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 296 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. சேவை செய்திகள் கேட்கவிருக்கிறோம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் உச்சப்பட்டி தோப்பூர் துணைக்கோள் நகர கோட்டத்திற்குட்பட்ட உச்சப்பட்டி பகுதி 1, 2, 3, 4, 5, 6 மற்றும் 8, தோப்பூர் பகுதி 3 மற்றும் 5 மற்றும் தோப்பூர் தன்னிறைவு திட்டம் ஆகிய திட்டப்பகுதிகளிலும் உள்ள பொது உபயோக மனைகள், கடை மனைகள், பள்ளி மனைகள், வணிக மனைகளுக்காக மொத்தம் 41 மனைகள் மின்னணு ஒப்பந்த புள்ளி மற்றும் மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு 24/9/2026 9/10/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை https://tnhb.tngov.in என்ற இணையதள முகவரியில் காணலாம். மதுரை மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 10/10/2026 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை மதுரை

0: கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் 200+ மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு காலி பணியிடங்களுக்கு வேலை நாடுனர்களை தேர்வு செய்து பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு ITI, டிப்ளமோ, நர்சிங் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு படித்த வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்வி தகுதிக்கேற்ப வேலைவாய்ப்பினை பெறலாம். இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுனர்கள் மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது விவரங்களை http://www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். மேலும் இம்மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாளன்று வேலை நாடுனர்கள் தங்களது சுய விபர குறிப்பு, கல்வி சான்றிதழ்களின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதனால் தங்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும், இது முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும் எனவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் மாலை 6:05 நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இறைவனின் ஆராதனை நேரமாய் நாம் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேளை.

நேரம் மாலை 6:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இறைமனும் கமிழும் நேரமாய் இது விளக்கேற்றும் வேளை.

நேரம் மாலை 6:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசைகளில் நாம் கேட்டது இணைந்திருப்பது விளக்கேற்றும் வேலை.

0: நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம் நேயர்களே. 6:30 ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அண்மை நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:35 அந்திப்பூக்கள் கேட்கவிருக்கிறோம். 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இயற்கை விவசாயத்தில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 7:30 ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் அண்மை நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:35 பாட்டு இது ஹிட்டு. அதனைத் தொடர்ந்து 8 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:35 விளையாடலாம் வாங்க வில் அம்பு விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கவிருக்கிறோம். 9:00 ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் அகில இந்திய மகளிர் மாநாட்டின் தலைவரான திருமதி குல்ஜித் கவுர் பங்கு பெற்ற பெண்கள் மேம்பாடு குறித்த நிகழ்வு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிலவரம் குறித்து டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு கேட்கவிருக்கிறோம். வழங்கவிருக்கிறார் கார்த்திகை தீபன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். முன்னிரவு 11:05 நாம் கேட்கவிருப்பது தேனும் பாலும் இனிமையான பாடல்கள் கேட்கலாம் நேயர்களே. நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இவையாவும் இன்று இனி தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இனி நாம் கேட்கவிருப்பது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம கேட்க இருக்கிறது அந்தி பூக்கள். எளிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நேரத்தை கடத்தாம நான் பாடல் கொடுத்துடலாமா? சூப்பரான பாட்டு ஒன்று ஸ்டார் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் மாலை 6:42 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டு இணைந்திருப்பது அந்திப்பூக்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் அள்ளி அர்ஜுனா திரைப்படத்திற்காக. ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்கிறாங்க. வைரமுத்துவின் வரிகளோடு பாடல் இதோ காட்சிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, இது அந்திப்பூக்கள். இசைத்துவழால் இதயம் நிறைத்து கொண்டிருக்கிறது அந்திப்பூக்கள். அடுத்ததாக இசைக்க வரும் பாடல் பாய்ஸ் திரைப்படத்திற்காக. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் இணைந்து பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு வரிகள் கொடுத்திருக்கிறார் கபிலன். இதோ காட்சிகளில் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். நேர்களே, இது அந்திப்பூக்கள். நிறைவு பாடலாக அந்திப்பூக்கள் தரக்கூடிய பாடல் காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரணி இணைந்து பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு வரிகள் கொடுத்திருக்கிறார் வைரமுத்து. இதோ காட்சிகளில் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. அந்தி பூக்கள் நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:00.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம், பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
6: விவசாயிகள் வந்து நிறைய லாபம் வந்து எடுக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இடுபொருட்கள் வந்து நம்ம அதிகமா வந்து செலவிடுறது தான். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விவசாயத்துல அனைத்து இடுபொருள்களிலுமே வந்து விவசாயிகள்கிட்ட இருந்துச்சு. முக்கியமா இயற்கை உரங்கள், இயற்கை பூச்சிக்கொல்லிகள், இயற்கை பூச்சி விரட்டிகள், அதே போல விதைகள் எல்லாமே விவசாயிகள் தான் வச்சிருந்தாங்க. ஆனா கால ஓட்டத்துல நவீனமயமாதல்ல இன்னைக்கு 95% விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் அனைத்துமே வெளியில இருந்து தான் வாங்குறோம். சோ அந்த வெளியில இருந்து வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ரசாயனம் உரம், ரசாயன பூச்சிக்கொல்லி, ரசாயன நோய்க்கொல்லி எல்லாமே ரசாயனமா இருக்கு. நிறைய ரசாயன உரங்கள் வந்து மண்ணுல போய் சேரும் போது மண்ணுக்கு மட்டும் தீங்கு இழைக்காம அந்த மண்ணிலிருந்து உருவாகக்கூடிய பயிர்கள், அந்த பயிர்கள் இருந்து உருவாகக்கூடிய உணவுகள் மூலமா மனிதனையும் சென்றடையுது. ஸோ இதனால நாம எடுத்துக்கக்கூடிய உணவுலையும் நிறைய ரசாயனங்கள் வந்து கலந்துருக்கு. அதே போல சுற்றுச்சூழல் மாசுபாடும், நம்ம மண்ணுல இடக்கூடிய அதிகமான ரசாயன உரங்கள் நம்ம பாசன தண்ணியில கலந்து அது வடியாலாகி குளத்திலேயோ ஏரியிலேயோ போய் கலக்கும் போது நீர் சார்ந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படையுது. நம்ம அளவுக்கு அதிகமா ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது காற்று சார்ந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படையுது. ஸோ அதனால எல்லா தீங்குக்குமே வந்து ஒரே வழி நாம முக்கியமா ரசாயன இடுபொருட்களை குறைக்கணும் அப்படிங்கறதான். எப்படி ரசாயன இடுபொருட்களை குறைத்து இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கறத இப்ப கேட்போம். ஸோ முதல்ல நம்ம பயன்படுத்த வேண்டியது இயற்கை உரங்கள், மாட்டு உரம், ஆட்டு உரம், பயிர் கழிவுகளை வந்து மக்கி உரமா பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய இயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் மாட்டு தொழு உரம். நம்ம விவசாயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்டிலயுமே காளை மாடுகள் வந்து இருக்கும், பசு மாடுகளும் இருக்கும். ஸோ அதோட கழிவுகள், அதாவது சாணங்கள் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒரு குப்பை குழியில கொட்டுவோம், கொட்டிகிட்டே இருப்போம். 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குப்பை குழி நிறைஞ்சிரும். ஸோ அதை விட்டுட்டு

0: இன்னொரு குழியில் போய் நம்ம அந்த மறுபடியும் கலெக்ட் பண்ணுற சாணங்களை வந்து கொட்டுவோம். ஃபஸ்ட்டு கொட்டின அந்த குப்பை குழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மாதம் 2 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு போய் நம்ம நிலங்களில் போடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு குழி நிரம்ப நிரம்ப மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போய் நம்ம தொழு உரங்களை பயன்படுத்துவோம். இப்போ மக்கிய தொழு உரம் அப்படிங்கிறது ஒரு 16 லிருந்து 20 மாதம் ஆகும் மாட்டு சாணம் வந்து மக்கி உரமாக மாறுவதற்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நிகழ்ச்சி.
1: பழமொழி வந்து சொல்லுவாங்க, மாட்டெரு வந்து மறு வருஷம், ஆட்டெரு வந்து அதே வருஷம். ஸோ ஆட்டெரு வந்து நம்ம அதே வருஷம் கெட போட்டு உடனே உழுது பயிர் பண்ணிடலாம், ஆனால் மாட்டெரு வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் அனைத்து விவசாயிகளுமே எந்த பயிருக்கு வந்து நீங்கள் மாட்டு தொழு உரம் போட்டாலும் நல்ல மக்கிய தொழு உரத்தை தான் போட வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்ம சாணம் வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும், ஆசிட். அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம், டெய்லி வாசலுக்கு வந்து சாணம் தெளிக்கிறோம். நல்லா வந்து மண்ணெல்லாம் வந்து இறுகி தர மாதிரி மாறும், புல் பூண்டுகள் வந்து எதுவுமே முளைக்காது. ஸோ அதையே நம்ம வந்து மக்காமல் எடுத்துகிட்டு போய் நிலத்தில் போட்டோம் அப்படின்னா அது நிலத்தில் வந்து அமிலத்தன்மையை கூட்டுரும், மற்ற பயிர்கள் வந்து சரியாக முளைக்காது. ஸோ அதுக்கு வந்து எந்த விதமான பலன்களுமே வந்து பயிர்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் விவசாயிகள் நல்ல மக்கிய தொழு உரத்தை தான் பயன்படுத்த வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஆட்டு கெடை வந்து அமைக்க வேண்டும். ஏன்னா ஆட்டுக்கடையில் வந்து நல்ல மணிச்சத்து சாம்பல் சத்து வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு பயிரில் வந்து நல்ல மகசூல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டுக்கடை வந்து அமைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் கழிவுகளை உரமாக மாற்றுவது. இன்னைக்கு நெல் கழிவுகள் இருக்குது, வாழை கழிவுகள் இருக்குது, கரும்பு சோக கழிவுகள் இருக்குது. எல்லா பயிர்கள்லையுமே நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் வந்து கழிவு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏரியாவை பொறுத்து குழி தோண்டிக்கங்க, உங்கள் பயிர் கழிவுகளை கலெக்ட் பண்ணி அந்த குழியில் வந்து போடுங்க. குழியில் போட்டதுக்கப்புறம் நம்ம மாட்டு சாணத்தை நீங்கள் கரைச்சி ஊற்றி மக்க வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பொருட்களை வந்து மக்க வைக்கிறதுக்காகவே வந்து நுண்ணுயிரிகள் வந்து இன்னைக்கு பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் காசியாபாத்தில் இருக்குது. ஸோ அவங்க வந்து டீ கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணுயிரியை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வந்து 20 ரூபா தான். அந்த டப்பாவை வாங்கி நீங்கள் ஒரு ட்ரம்மு தண்ணியில் வந்து கலந்து 1 டன் குப்பையை வந்து நீங்கள் மக்க வைக்கிறதுக்கு 20 ரூபாயில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரி வந்து போதும். ஸோ அதை நம்ம 1 ட்ரம் தண்ணியில், அதாவது 200 லிட்டரில் கலந்து அது மேலே வந்து 1 டன் அந்த பயிர் கழிவுகளில் வந்து நம்ம தெளிக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு 21 நாள்லேருந்து 30 நாள்லேயே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மக்கீரும். இது வந்து ஓரளவுக்கு நம்ம அறுவடை சோள தட்டையாக இருக்கட்டும், நெல் வைக்கோலாக இருக்கட்டும், மற்ற பயிர்கழிவுகள் எல்லாமே வந்து அந்த 21 நாள்லேருந்து 30 நாளில் நல்லா மக்கி நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும். இல்லை ரொம்ப பச்சையாக இருக்குது, இப்போ வாழைத்தண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கூடுதல் நாளாகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாணக்கரிசல்லாம் போட்டு மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டீ கம்போசர் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக 40லேருந்து 45 நாளில் நம்மளுக்கு மக்கிடும். நம்ம எந்த கழிவுகளையுமே ப்ராப்பராக மக்க வச்சு நம்ம நிலத்துக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மண்ணில் வந்து வளம் கூடும். ஸோ இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தொழு உரங்களை பயன்படுத்துறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படின்னா, நம்ம என்ன பயிர் பண்றோமோ அந்த பயிரு கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ரசாயன உரங்களை அந்த தொழு உரத்துக்கு கூட நல்ல ஊட்டமேற்றி கொடுக்கறது தான் வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம். ஸோ முதல்ல நம்ம அந்த ஒரு டன் அளவுள்ள தொழு உரத்துக்கு 50 கிலோ, நீங்கள் வந்து தலைச்சத்து நம்ம பயிருக்கு நிறைய வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 50 கிலோ யூரியா, இல்லை நம்மளுக்கு வந்து எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி பண்ணுறோம், எண்ணெய் சத்து வந்து அதிகமாக தேவைப்படும், சல்ஃபர் அப்படிங்கிற எண்ணெய் சத்து வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 50 கிலோ வந்து நம்மளுக்கு ஜிப்சம், அதை வந்து ஊட்டமேற்றி. இல்லை நம்ம வந்து நீண்ட கால பயிர் கரும்பு மரவள்ளி இந்த மாதிரி நீண்ட கால பயிர் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் சொல்லுவோம். ஸோ அது வந்து 50 கிலோ. நம்ம அந்த ஒரு டன் தொழு உரத்தில் இந்த 50 கிலோ ஏதோ ஒரு உரங்களை வந்து நல்லா கலந்து 21 நாள் வந்து அப்படியே அதிலே அந்த நிலையை வச்சு, ஆனால் வந்து தண்ணி தெளிச்சிருக்கணும். டெய்லி தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்தோம் அப்படின்னா அது வந்து 21 நாளில் வந்து எல்லா உரங்களுமே இயற்கை உரங்கள் கூட தொழு உரத்து கூட கலந்துரும். அதை எடுத்து நிலங்கள்லயோ வயல்கள்லயோ போடும்போது நம்மளுக்கு அந்த சத்துக்கள் வேஸ்ட் ஆகாமையும் சத்துக்கள் வந்து தரமான அளவுலையும் வந்து பயிர்களுக்கு கிடைக்கும். இதே போல நம்ம உயிரி உரங்களையும் வந்து ஊட்டமேற்றலாம். இப்போ நம்ம அசோஸ்பேரிலம் பாஸ்போபேக்டீரியா ரைசோபியம் போன்ற உயிரி உரங்களையும் வந்து நம்ம தொழு உரத்து கூட கலந்து ஒரு டன் தொழு உரத்துக்கு 10 கிலோ அளவுள்ள இந்த உயிர் உரங்களை கலந்து அதே போல் ஒரு 21 நாள் வச்சு நம்ம நிலத்துக்கு போடும்போது நம்ம தொழு உரம் ஃபுல்லாக உயிர் உரங்கள் வந்து பரவிடும். ஸோ அதை நிலத்துக்கு போடும்போது நல்ல மகசூல் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சத்துக்கள் வந்து நம்ம நிலத்துக்கு கொடுக்கறது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து விதை நேர்த்தி தொழில்நுட்பங்கள். இன்னைக்கு பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்களாக இருக்கட்டும், மக்காச்சோளமாக இருக்கட்டும், இல்லை மற்ற பயிர்களாக இருக்கட்டும், அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து செலவு பண்ணுறது நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. ஒரு பயிர் வந்து நல்லா வரணும் அப்படின்னா, நல்ல மகசூல் கொடுக்கணும் அப்படின்னா பூச்சியோ நோயோ வந்து அதிக அளவு வந்து தாக்கியிருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு எல்லா விவசாயிகளுமே வந்து

0: விதை நேர்த்தி பண்ணணும். இந்த விதை நேர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எப்படி இன்னைக்கு பல்வேறு பெரிய பெரிய நோய்களை, மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களை வந்து தடுப்பூசி மூலமாக சரி பண்ணியிருக்கோமோ, அதே போல் பயிருக்கு வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு வந்து நம்ம விதை நேர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி வந்து யாரெல்லாம் வந்து பண்ணி போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஏக்கரில் 2000-3000 ரூபா வரைக்கும் அந்த மருந்து செலவை கண்டிப்பாக குறைக்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நிகழ்ச்சி.
1: இப்போ எப்படியெல்லாம் விதை நேர்த்தி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து நோய்க்கு, நோய் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கக்கூடிய நிலங்களில் நம்ம விவசாய சாகுபடி செய்யும்போது அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒரு கிலோ விதைக்கு 20 கிராம் ட்ரைகோடெர்மா அப்படின்னு ஒரு உயிர் பூஞ்சாணக்கொல்லி, ஸோ அதை கலந்து நம்ம விதைக்கும் போது நம்மளுக்கு ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்கள், விதை மூலமாக பரவக்கூடிய நோய்கள், இல்லைன்னா மண் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகிரும். இப்போ ட்ரைகோடெர்மா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பேசில்ல சப்டில்லிஸ் அப்படிங்கிற ஒரு உயிர் பூஞ்சாணக்கொல்லி இருக்குது. அதை ஒரு கிலோ விதைக்கு நீங்கள் 10 கிராம் கலந்து நடவு செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதே போல் வரக்கூடிய நோய்கள் வந்து கட்டுப்படும். ஒரு 20-30 நாள் வரைக்கும் அதோட வீரியம் வந்து இருக்கும். இப்போ செடிகள் வந்து வளர்ந்துருச்சு, பக்கத்து வயலிருந்து நோய்கள் பரவுது. ஸோ அப்போ காற்று மூலமாக நிறைய நோய்கள் வந்து பரவும். நீர்ப்பாசனம் தண்ணிகள் மூலமாக பக்கத்து வயலிருந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம நோய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இதே ட்ரைகோடெர்மா வந்து இப்போ லிக்யூட் ஃபார்ம்லேயும் வந்துருச்சு, பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. நம்ம ஒரு டேங்குக்கு வந்து 20 கிராம் லிக்யூடில் வந்துச்சுன்னா ஒரு 10-15 மில்லி எந்த நோயோட தாக்கம் அதை பொறுத்து மாறும். ஸோ அதை நம்ம இளவெளியாக தெளிக்கும் போது நம்ம இயற்கை முறையிலேயே வந்து நோய்களை கட்டுப்படுத்திடலாம். விவசாயிகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன ரிசோர்சஸ் இருக்குது, வளங்கள் இருக்குது, மாடு ஆடு இல்லை வந்து பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக இயற்கை முறையில் வந்து இயற்கை விவசாய முறையில் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளுக்கு வந்து செலவுகள் குறையும், ரெண்டாவது நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல மகசூல் வந்து, மூணாவது மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படுகிறது, நஞ்சில்லா உணவு வந்து நம்ம இந்த சமுதாயத்துக்கு வந்து கிடைக்கப்படுகிறது. ஸோ அதனால் விவசாயிகள் அனைவருமே இயற்கை விவசாயத்தை இயற்கை முறையில் சாகுபடி செஞ்சீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் மக்களுக்கும் வந்து நல்லதாக இருக்கும்.
0: இதுவரை இயற்கை விவசாயத்தில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. மகேஸ்வரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டிற்கான 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஹிட்டான பாடல்களோடு வந்தாச்சு பாட்டு. இது ஹிட்டு அனிருத் இசையில், விக்னேஷ் சிவன் வரிகளில், நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் கடத்தனும் கடத்தனும் வாய் மூடிய வாய குழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தா.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு சென்னை அஞ்சலாக. நேரம் 7:41. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில பா விஜய் வரிகள்ல. நேர்கொண்ட பார்வை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

நேரம் 7:46. ஆகாஷ்வாணி மதுரா எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் லியோன் ஜேம்ஸ் இசையில கோசேஷா வரிகள்ல ஓமை கடவுளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு

0: வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த 1 10-ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9 தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல்

வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100ஆண்டு பிறந்த நாள் அன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வுபூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026ஆம் ஆண்டிலே முகம்மது கஜினி முதன்முறையாக

சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1926 கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆகியிருந்தது. 1025 இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்துப் பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1 பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது, மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் 2 வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த

முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு

வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு? பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங், இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்து கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்திக் காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவையனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் 1000க்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே
தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகிறார்கள்.

வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜேந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோரெல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிகளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி
புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிக

அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவிக்குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் எனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவர் குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஜிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின்
ஒரு சிறிய

0: படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000+ பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:35.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: வைஷ்ணவ பண்பலை 100.9 இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் மதுரையைச் சேர்ந்த வில் அம்பு விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், அதே மாதிரி விளையாட்டு பயிற்சியாளர்கள், இவங்களெல்லாம் சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை தான் நாம தொடர்ந்து பகிர்ந்துட்டே வரோம். அந்த அடிப்படையில இன்றைக்கு நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க வில்லம்பு விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார்.
1: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம்.
0: நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக.
1: என்னுடைய பேர் அருள் பிரகாஷ். நான் வந்து ஒரு வில்லம்பு பயிற்சியாளர். சிறு வயதிலிருந்தே இது வந்து எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு விளையாட்டு. சிறு வயதிலிருந்து இந்த விளையாட்டை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அந்த காலத்து கட்டங்களில் இது நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு சினிமா படங்களில் பார்த்துருக்கோம், அந்த காலங்களில் போர் நடக்கும்போது இந்த வில்வித்தையை காட்டிப்பாங்க. அப்போ பார்க்கும்போதெல்லாம் வீட்டில் வந்துட்டு இந்த விளக்கு மாத்து குச்சி வச்சு நூலை கட்டி அதில் செஞ்சு அம்பு மாதிரி செய்கிறது, அது இன்றைக்கி ஒரு நிஜமாக அமைந்தது. எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது கொரோனா தந்த பாடம் தான் சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தில் சும்மா இருக்கும்போது எங்கெங்கே என்னென்ன பயிற்சிகள் இருக்குது அதை போய் நம்ம கற்றுட்டு வரணும் அப்படின் போது ஒரு சில இடங்களில் இது நடந்தது. அப்போ போய் அந்த இடத்துல அந்த பயிற்சிகளை நன்றாக கற்றுக்கிட்டு நல்ல பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை குழந்தைங்களுக்கு கொண்டு போகணும், மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போகணும். இது வந்து ஒரு பெரிய பயிற்சி, விளையாட்டு பயிற்சியாகவும் மாறணும், இது ஒரு விளையாட்டாகவும் கொண்டு போகணும். அதே சமயத்தில் இது ஒரு பெரிய வீரக்கலை. 64 ஆயக்கலைன்னு சொல்கிறதுல அந்த காலத்திலிருந்து வரலாற்று காலங்களிலிருந்து படை வீரர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. போருக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. அதே சமயத்தில் தற்காப்பு கருவியும் கூட, மிருகங்களிலிருந்து எனிமிகள்டிருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு கருவியும் கூட.
0: ஆதி காலத்தில் வேட்டைகளுக்கெல்லாம் கூட இந்த கண்ணிலம்பு பயன்படுத்தினா.
1: அது முத முத கண்டுபிடிக்கப்பட்ட சரித்திரம் யாரும் அறிஞ்சிருக்க முடியாது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்கிறது காட் ஓன்லி நோஸ். அப்போது கண்டிப்பாக ஆதிவாசிகள், அந்த முன்னோர்கள் வந்து வேட்டையாட செல்லும்போது பல்வேறு கருவிகள் வச்சிருந்தாலும் இந்த வில்லம்பு கருவிங்கிறது மிகச்சிறந்த விஷயம் என்னென்னா தொலைவிலிருந்து தாக்கலாம். ஏன்னா மிருகங்கள்கிட்ட நம்ம நெருங்க முடியாது. அப்போ தொலைவிலிருந்து அதை தாக்கி அதை வேட்டையாடி அதை பயன்படுத்தியிருக்காங்க. அது வேட்டைக்கு மட்டுமல்ல, அந்த காலத்திலிருந்து போருக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பழமையான ஒரு கருவின்னு தான் சொல்லணும்.
0: சரி சார், இப்போ இந்த வில் அம்பு விளையாட்டு இந்த பயிற்சிகள் மாணவர்களுக்கு எந்த வயதிலிருந்து ஆரம்பிக்கலாம்?
1: கண்டிப்பாக சார், அதாவது குழந்தைங்களை பொறுத்து இருக்கு. எங்கிட்ட வரக்கூடிய குழந்தைங்களில் 5 மிக திறமையான பிள்ளைங்களாகவும் இருக்காங்க. நல்ல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உடம்பில் சக்தியும் இருக்கணும். நிறைய குழந்தைங்க ஆர்வமாக வருவாங்க, அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்காது. ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க, கற்றுக்கிற ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 5 to 6 ஆறு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து அந்தந்த குழந்தைங்களுடைய அந்த கெப்பாசிட்டியை பொறுத்தது. ஒரு சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, 10 ஆனாலும் கூட ரொம்ப வீக்காக இருப்பாங்க. திறமையை பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு திறமையும் இருக்கணும், ஆர்வமும் இருக்கணும், அதே சமயத்தில் சக்தியும் இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து மேக்சிமம் ஒரு 6 அந்த கருவியை அவங்க ஏந்தி பிடிக்கக்கூடிய ஒரு இது இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்.
0: சரி சார், இப்போ 6 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வில்வித்தை இந்த பயிற்சியை வந்து முழுவதுமாக கற்றுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்?
1: நல்ல கேள்வி. அது அவங்க பயிற்சி செய்யக்கூடியதை பொறுத்து அமையும். ஆனால் நம்ம சொல்கிறது எப்படின்னா தினமும் அவங்க பயிற்சி செய்யும்போது அவங்க ரொம்ப கூடிய வரையில் ஒரு 1 எல்லாமே நல்லா கற்றுக்குவாங்க.
0: சரி சார், இப்போ இந்த வில் அம்பு விளையாட்டு இந்த விளையாட்டில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது?
1: அதாவது இந்த வில் அம்புங்கிறது அந்த காலத்தில் வந்து வாரில் பயன்படுத்தினாங்க. அதில் பார்க்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழமையான கருவி. அது மூங்கில் வச்சுருந்துருக்கலாம், அல்லது வளையக்கூடிய அந்த மெட்டல் அந்த மாதிரி இதெல்லாம் தயார் பண்ணிடலாம். பழைய கருவிகள் வந்து ரொம்ப இயற்கையானது, சக்தி வாய்ந்தது, ரொம்ப தூரத்தில் தாக்கக்கூடிய கருவி அது. அப்போ அவங்க அந்த வார்க்கு எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கணும்னு அவங்க தயார் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து வில்லம்புன்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு போ ஒன்று இருக்கும், இங்கிலீஷில் போன்னு சொல்லுவாங்க, வளை இது ஒரு நான் வச்சு கட்டி இருப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஏரோ அம்பு, அந்த அம்பு வச்சுருப்பாங்க. அது எந்த விதமான அம்புன்னு தெரியாது, மூங்கிலில் இருக்கலாம், இல்லை மெட்டரில் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இப்போ வந்து அதை புதுமையாக ஸ்போர்ட்ஸாக கொண்டு வரவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 4 ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா ஒன்று வந்து பேர்போ. பேர்போன்னா ஒரு போ ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி சின்ன குழந்தைங்க அதை செய்கிற அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக பிளாஸ்டிக்கில் அந்த அம்பு

0: அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் இப்போ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியன் போன் ஒன்று இருக்குது, அது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூங்கில் இருக்குல்ல, கல் மூங்கிலில் அதை தயார் பண்ணி அதை வளைத்து நரம்பு மூலமாக அதை ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் அந்த மூங்கில் குச்சியிலேயே தயார் பண்ணி அந்த எண்டில் மட்டும் ஒரு மெட்டல் பாடி வச்சு ஷார்ப்பாக வச்சு டார்கெட் பண்ணுறது. அதுக்கடுத்து ரீகவுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம காம்படிஷனில் நம்ம பண்ண முடியும். ரீகவுனா அது ஒரு மாடர்னாக தயார் பண்ணியிருப்பாங்க, அது நல்லா ஒரு அந்த எலாஸ்டிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகிற மாதிரிலாம் இருக்குது, 10 meters தேர்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ், 70 meters, 120 meters, இந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ஸ்கோப் வச்சு பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. தொலைநோக்கி கருவி இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அந்த டார்கெட் ரொம்ப தூரத்தில் இருக்கும், அதெல்லாம் பண்ணும்போது அது ஸ்போர்ட்ஸாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் காம்பவுண்ட், இதெல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த காலத்தில் இவ்வளோ சக்தி வாய்ந்ததெல்லாம் இல்லை, அது இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போது ரொம்ப 100 meters அடிக்கலாம், அவ்வளோ சக்தி வாய்ந்த இதெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பேசிக்கானது, சின்ன குழந்தைங்களுக்கு தயார் பண்ணுறது, ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எலாஸ்டிக்கெலாம் தயார் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு 10 meters தான் போகும். அந்த 10 meters அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தது லெவலில் போகிறப்ப அவங்களுக்கு ஏஜும் ஆகும், ஸ்டாண்டர்டும் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும், அவங்க டேலண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போ அடுத்தவொன்னே அவங்களுக்கு கொடுக்கறது ரீகவ், ரீகவ் தான், ரீகவ் அண்ட் காம்பவுண்ட், இது ரெண்டும் தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒலிம்பிக் லெவலில் பண்ண முடியும். இந்த இந்தியனுங்கிறது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். அது வந்து என்னென்னா ஹண்டிங், வேட்டைக்காக பயன்படுத்தப்பட்டது, அதையும் நம்ம மறந்துடக்கூடாதுல்ல, அதனால் அதையும் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க.
1: சரி சார், இப்போ இந்த வில்வித்தை பயிற்சிகள் அப்படி சொல்லும்போது ஆரம்பத்தில் நீங்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க?
0: ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து இந்த வில்லை வந்து ஹோல்டு பண்ணணும், அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த அம்பை வந்து ஹேண்டில் பண்ணணும், அம்பு எப்படி மாட்டுறது, அந்த போவில் எப்படி இது பண்ணுறது, அதே மாதிரி என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ணணும், அதாவது கையாள வேண்டும். இப்போது இடது கையில் தான் அந்த போவை பிடிச்சிருப்பாங்க, அப்போ அந்த இடது கையில் பிடிச்சிருக்காங்கன்னா அந்த இடது கையை வந்து ஸ்ட்ராங்காக நீளமாக நீட்டி இப்படி வைக்கணும், அப்போ அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அவங்க அதை ஹேண்டில் பண்ணி அவங்க ஹோல்டு பண்ணி கரெக்டாக அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அதை ரொம்ப நேரம் வச்சுக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய பயிற்சியெல்லாம் நிறைய கொடுப்போம். அதுக்கு ஒரு எலாஸ்டிக் ரப்பர் இது மாதிரி வச்சிடும், அதை வச்சு இழுத்து இழுத்து அவங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். இப்போ ரெண்டு கையுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு அங்கே இருக்கும், டார்கெட் போர்டு அங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், பக்கவாட்டில் நிற்கணும், சைட்வைஸில் நிற்கணும். அப்போ அவங்க ட்ரா லென்த்து அதை இதை பிடிச்சி அந்த அம்பை மாட்டிட்டு அந்த வில்ல இருக்கக்கூடிய அந்த நாணை இழுக்கணும். அப்போ இழுக்கும்போது அவங்களுக்கு அந்த ட்ரா லென்த்துன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 2 feet இருக்கும். அந்த 2 feet அது வந்து ஃபுல்லாக இழுத்து அப்படி வச்சு லாக் பண்ணிவிட்டு அந்த காது ஓரத்தில் லாக் பண்ணி வச்சுட்டு இடது கையை வந்து அந்த டார்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டார்கெட் மாதிரி வச்சிடும், அதில் நம்பர் 1, 2, 3 போடுவோம். எல்லாம் ப்ளேவே மெத்தேடு தானே, விளையாட்டாக சொல்லி கொடுக்குறது. அப்போ இந்த குழந்தைங்க அதை அந்த வில்லை இழுத்து அங்கே டார்கெட் பண்ணும்போது அது 1, 2, 3 சொல்லிட்டு இது பண்ணோம். சென்டரில் இருக்கிறது எக்ஸ் போட்டிருப்போம், அது புல் சைன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபுல் பாயிண்ட், 10 points. இந்த மாதிரி ஒரு 3 கொடுப்போம் ஒரு டைமுக்கு, அந்த 3 விட்டாங்கன்னா 3×10 = 30 marks. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 ends கொடுத்துருவோம், அதை இவங்க செய்யணும். அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு முதல்ல பார்க்கறதுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுப்போம். கை பயிற்சி அவங்களுக்கு நிறைய வேணும், அதாவது ஹேண்டை வச்சு தானே நம்ம பண்ண போகிறோம். போஸ்டர் வந்து நின்றுட்டு அவங்க பண்ணும்போது நிறைய அவங்களுக்கு எனர்ஜி வேணும், அதை பிடிச்சி இழுக்கணும், இழுத்து டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நாங்கள் நிறைய பயிற்சிகள் முதலே கொடுத்துருவோம், இந்த மாதிரி இருக்கணும், இப்படி கையை வச்சுருக்கணும், போ ஹேண்டை எப்படி வச்சுக்கணும், ஸ்டடியாக வச்சுக்கணும், அடுத்து அந்த ஆரோவை மாட்டிட்டு இழுக்கிறது எப்படி, இழுத்ததை லாக் பண்ணி கை ஷேக் பண்ணாமல் அங்கே பண்ணணும். அப்போ அவங்களுக்கு ஷேக்கிங் வரக்கூடாது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அப்படி இருந்துட்டால் அவங்களுக்கு நல்ல பயிற்சி நாங்கள் ஈஸியாக கொடுக்க முடியும்.
1: சரி சார், இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் அவங்க பயிற்சி எடுத்துக்க வேண்டியிருக்கும்?
0: மேக்ஸிமம் 1 hour எடுக்கணும். அதான் நான் சொன்னேன், காம்படிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ends வச்சுருப்பாங்க, பெரிய காம்படிஷன்ஸ்லாம் 5 end 10 ends கூட வச்சுருப்பாங்க. அந்த 5 end அப்படின்னா ஒரு எண்டுங்கிறதுக்கு 3 arrow கொடுப்போம். அப்போ அந்த 3 arrowல மெயின் பாயிண்டே வந்து 10 marks, இப்படி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அந்த சென்ட்ரல் அடிச்சிட்டாங்கன்னா 10 marks, அப்போ 3 கரெக்டாக சென்ட்ரல் அடிச்சிட்டாங்கன்னா 30 marks. ஓகே, இது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 end கொடுத்துருவோம். அப்போ 150 points எடுக்கணும், அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துருவோம், அப்புறம் பயிற்சி கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு அந்த டார்கெட்டு அவங்களுக்கு நம்ம பண்ணுறது சரியா தப்பா, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கோம், அப்பப்போ பாயிண்ட்ஸ் போட்டு வரும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 hour அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க.
1: சரி சார், இப்போ டார்கெட் சொன்னீங்க, இந்த டார்கெட்டில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா?
0: டார்கெட்டில் நிறைய வித்தியாசம் இருக்குது சார், அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க வச்சுருக்க அந்த போ இருக்குல்ல, அந்த போ

0: ஏற்ற மாதிரியும் வித்தியாசம் இருக்கும். இப்போ உங்கள் சாதாரணமாக பேர்போ அப்படின்னு இந்த பிளாஸ்டிக் போல ப்ராக்டிஸ் பண்ணுற போல வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து 10 மீட்டர்ஸ் தான் போகும். இன்னொன்று என்னென்னா, குழந்தைங்க எவ்வளவுக்கு எவ்வளோ இழுக்கிறாங்களோ அவ்வளவுக்கு தூரம் தான் அது போகும், டிஸ்டன்ஸ் போகும். சில குழந்தைங்களால ரொம்ப தூரம் இழுக்க முடியாது, அப்போ அது 5 மீட்டர்ஸ் தான் போகும். அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, 6 to 10 இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்லி 5 மீட்டர்ஸ் தான் கொடுப்போம். ஏன்னா அக்கார்டிங் டு த ட்ரா லென்த் அவங்களால அவ்வளோதான் இழுக்க முடியும், ஆனால் சின்ன கை தானே. அப்போது அவங்க இழுத்துட்டு விடுறப்போ அந்த 5 மீட்டர்ஸ் போகும். கொஞ்சம் பெரிய பசங்க அபவுட் 10 அவங்களுக்கெல்லாம் 10 மீட்டர்ஸ் கொடுப்போம். அப்புறம் 10 and above கொஞ்சம் அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அவங்களுடைய ஏஜ் இதெல்லாம் பார்க்கும்போது 15 meters 20 meters இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுப்போம். இது வந்து அக்கார்டிங் டு த போ, இந்த பேர் போன்னு சொல்கிறேன் சின்ன போ இருக்குல்ல அந்த போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் போ, அது வந்து 10 meters. இந்த ரீகோ வந்து பார்த்தீங்கன்னா அது 35 meters, அது மாதிரி 35 meters 70 meters, அது ஒவ்வொரு டார்கெட் இருக்குது. இப்போ 100 meter டேஷ் இருக்குது, 200 meters இருக்குல்ல, அந்த மாதிரி அக்கார்டிங் டு த போ, அக்கார்டிங் டு த ஏஜ் அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி காம்பவுண்ட் போ இருக்குது, அதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் போகும், ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு போவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அளவுகள் மாறும்.
1: சரி சார், வில்லம்பு விளையாட்டில் போட்டிகள் என்னென்ன போட்டிகள்லாம் நடக்குது?
0: இது வழக்கமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்கும். அந்தந்த மாஸ்டர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஜோனல் ஸ்கூலுக்கு இடையில் நடக்கக்கூடிய, பள்ளிகளுக்கு இடையில் நடக்கக்கூடியது அந்த மாதிரி இது நடக்கும், டிஸ்ட்ரிக்ட் நடக்கும், அதே மாதிரி ஜோனல் நடக்கும், ஒலிம்பிக் வரைக்கும் இருக்குது. அதனால் ஒலிம்பிக் வரைக்கும் இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இந்தியன் பீப்புளும் நிறைய சக்ஸஸ் பண்ணிட்டு வர்றாங்க, அந்த ரீகோ போ தான் எலிஜிபிள் அது.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு என்னென்ன போட்டிகளுக்கெல்லாம் நீங்கள் அனுப்புகிறீங்க?
0: லோக்கலில் நடக்கக்கூடிய எல்லா காம்படிஷனுக்கும் கூப்பிட்டு போயிடுவோம். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு அரங்கேற்ற மாதிரி அவங்கள என்ன பண்ணுவோம், பயிற்சிகள் கொடுத்துட்டு அவங்க சும்மா பயிற்சியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வராது. அப்போ என்ன பண்ணுவோம், நிறைய சின்ன சின்ன குட்டி காம்படிஷன்ஸ் நடக்கும்போது எங்களை மாதிரி மாஸ்டர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ நடக்கும்போது அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவோம். கூட்டிகிட்டு போனோன்னா அதுங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும், ஒரு காம்படிட்டிவ் மூடு வந்துடும் அவங்களுக்கு. அப்போ நிறைய குழந்தைங்க பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க. அப்போ இந்த பேரண்ட்ஸுக்கும் என் பிள்ளையும் இதே மாதிரி பண்ணணுன்னுவாங்க. ஓகே ரைட்டு, அப்போ காம்படிஷன் கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு வர அந்த ஒரு போட்டி மனப்பான்மையும் வர ஆரம்பிச்சிடும். நம்ம இதை வந்து தொடர்ந்து இதை பயிற்சி பண்ணணும், நம்ம இதில் நிறைய ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வமும் அவங்களுக்கு வளரும். அப்போ நிறைய இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது, அடுத்து ஸ்டேட் லெவலில் வரும், அந்த மாதிரிலாம் அப்பப்போ அந்த பீரியாடிக்கலேயே அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம்.
1: சரி சார், இப்போ மற்ற ஸ்போர்ட் மாதிரியே இந்த வில்லம்பு விளையாட்டுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா படிப்புலேயோ இல்லை வேலைவாய்ப்புலையோ கிடைக்குதா?
0: ஆக்சுவலாக இப்போ வந்து சார் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு அந்த ரெக்கக்னைஷன்ஸ் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எல்லா ஸ்போர்ட்ஸும் வந்து நம்மளுடைய மோட்டிவே எங்கே போகணும், ஒலிம்பிக் போகணும் இப்படிங்கிற மோட்டிவில் தான் நம்ம இருக்கிறோம். ஆர்ச்சரியை வந்து அந்த மாதிரி ஒரு கோட்டாவில் கவர்மெண்ட்டு வந்து இது வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இது வரைக்கும் இல்லை. ஏன்னா அது இன்னும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பள்ளிகளில் அடாப்ட் பண்ணலை. இது வந்து ஜென்ரலாக தான் போயிட்டுருக்கு, ஃபெடரேஷனில் தான் போயிட்டுருக்கு, அதே மாதிரி ஒலிம்பிக் அப்படி போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மெரிட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்லேயுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்துட்டான், அதே சமயத்தில் அவன் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கான்னா அவனை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட்டில் இருக்காது. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அந்த இதில் நம்ம அனுப்புவோம். அப்படிங்கும்போது இது ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து முன்னேறி நிறைய ப்ரைஸஸ் வாங்கி அவார்டு வாங்கிட்டு ஒரு காலேஜுக்கு போகும்போது சர்டிஃபிகேட்டோட இதையும் காமிச்சோம்னா, ஓ ஸ்போர்ட்ஸ் மேனா வா வா அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரு மெரிட் கிடைக்கும் தானே. மாணவர்களுக்கு ஒரு பயிற்சியும் கிடைக்குது, அவன் ஒரு நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கான்னா அவனுக்கு ஒரு பூஸ்டப் இருக்கும், அவனுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும், படிப்புலேயும் ஒரு பெரிய ஆர்வம் வரும் அவனுக்கு, ஒரு பேர் புகழ் கிடைக்கும் இல்லை, நேம் அண்ட் ஃபேம் அங்கே ஸ்கூலில் கிடைக்கும் இல்லை. நான் ஆர்ச்சரி பண்ணுறேன், ஏன்னா இப்போ ஆர்ச்சரியெலாம் இப்போ ஒரு ரிச் கேமாக மாறிடுச்சு, இப்போ பாப்புலராகவும் ஆயிடுச்சு.
1: சரி சார், இப்போ இந்த ஆர்ச்சரி விளையாட்டு வந்து பல்வேறு நாடுகளில் வந்து இந்த விளையாட்டு இருக்குது, இந்த பயிற்சி முறைகளில் வந்து ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது சார். எப்போவுமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பயிற்சிகள்லாம் திறமையான பயிற்சி. உண்மையிலே சொல்லப்போனால் வெளிநாடுகளை விட நம்ம நாட்டில் நிறைய பயிற்சி இப்போ கொடுக்குறாங்க. எல்லா பயிற்சியும் நம்ம நாட்டில் நேச்சுரலாக நடக்குது. பயிற்சிகளில் இந்தியன் பயிற்சி வந்து மிகச்சிறந்த பயிற்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஃபீல்டு ஆர்ச்சரின்னு இருக்கு, அதே சமயத்தில் இன்டோர் ஆர்ச்சரின்னு இருக்கு. இப்போது நம்ம வந்து நிலத்தில் ஃபீல்டு ஆர்ச்சர்னா காட்டு சைடில் போய் செய்கிறது, நிறைய ரேண்டமாக பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது.

0: இண்டோர்னால் க்ளோஸ்ட், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி அது சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது. நம்ம நிறைய பயிற்சிகளை வந்து போட்டிக்காகவும் பண்ணுறோம், நிறைய பரிசு வாங்கணுன்றதுக்காகவும் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகளை குழந்தைங்க வந்து வளர்த்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஃபாரினர்ஸு நம்ம அப்படிங்கிறதுல ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்காது, ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸு, புது புது எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாம் நிறைய வச்சு அந்த பயிற்சிகளை ஈடுபடுவாங்க. உடலியலில் பார்க்கும்போது அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவ்வளோதான் இருக்குமே தவிர மற்றபடி நம்ம இந்தியர்கள் எதுக்கும் இழைத்தவர்கள் இல்லை. நம்ம மாணவர்கள் விளையாட்டுனா ரொம்ப திறமையாக தானே இருக்காங்க, எல்லாத்துலேயுமே நம்ம மாணவர்கள் முன்னேறி வந்துட்டுருக்காங்கல்ல. அதனால் பயிற்சிகள் வந்து முறையான பயிற்சி நம்ம படிச்சுட்டு வந்து முறையான பயிற்சியை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, முறையாக பயிற்சி பண்ணி போயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல முறையான ஒரு முன்னேற்றத்துக்கு அவங்க வருவாங்க.
1: சரி சார், இப்போ வில்வித்தை பயிற்சி மாணவர்கள் வந்து இதை கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு வேறு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்குது?
0: நிச்சயமாக சார், அதாவது மாணவர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் மனசில் இருக்கும், நம்ம பாஸ் பண்ணணும், வெற்றி அடையணும், தோல்வி அடையக்கூடாது. இதுதான் பெற்றோர்களுக்கும் இருக்குது, மாணவர்களுக்கும் இருக்குது. இப்போ ஏன் இதை வந்து ஒரு மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும், வை ஷுட் அ ஸ்டூடெண்ட் ஷுட் லேர்ன் ஆர்ச்சரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதில் வந்து ஒரு டார்கெட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். டார்கெட்டுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதில் ஒரு பெரிய ஒரு போர்டு போட்டு அதில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அதில் மதிப்பெண்களை கொடுத்து அதில் நீ ஷூட் பண்ணணும், மிஸ் பண்ணிட்டேன்னா வெளியில் போயிடும். அப்போ அவங்களுடைய பயிற்சி கன்சிஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதே மாதிரி அந்த பயிற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், ஒரு நோக்கம், எப்படியாவது அந்த எக்ஸில் அடிச்சிடணும். அந்த ஒரு எக்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஆர்ச்சரி அடிச்சிட்டான்னா மாஸ்டர் நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு குதிக்கிற அந்த ஆனந்தம் இருக்குது பாருங்கள். இப்போ இதே ஒரு எக்ஸாமினேஷனில் போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு அவன் அப்படியே டச் பண்ணி பார்ப்பான், அப்போ நம்ம ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டா அப்படிங்கக்கூடியது அது இன்டர்னலாக அவனுக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவனுக்கு ஒரு போட்டி மனப்பான்மை வர ஆரம்பிச்சிருது. மற்ற பசங்களோட செய்யும்போது நான் நிறைய மார்க் எடுத்திருக்கேன், நான் பரீட்சையிலையும் நிறைய மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்போர்ட்டி மோட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸ் ஐடியா அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சு, போட்டி மனப்பான்மை. போட்டி வரும் ஆனால் பொறாமல் வராது, நீ அதை எவ்வளோ எடுத்த நான் எடுத்த கம்பேரிசன்ஸ். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய நான் வந்து ஒரு ஆர்ட்டை கற்றுக்கிறேன், எனக்கு ஒரு ஒரு ஆர்ட்டு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அவன் மைண்டில் வர ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்களுக்கு படிப்பில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டை கூட அவன் வந்து மேற்கொண்டு படித்து நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய ஐடியா அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவன் பண்ணும்போது மற்ற மாணவனோட அவன் கம்மி மார்க் வாங்கியிருந்தான்னா நான் பண்ணுறேன் மாஸ்டர் இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்பான். கேட்கும்போது நம்ம கொடுத்துடணும் சந்தோஷமாக, சரி சரி பண்ணு அப்படின்ட்டோம்னா அடுத்து அவன் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. நாங்கள் லிஸ்ட்டு போடுவோம், ஒவ்வொரு நாளைக்கு நீ இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்க, நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்க அப்படின்னு அவனுக்கு சொல்லும்போது நெக்ஸ்ட் டே வரும்போது அவன் அந்த ஒரு எய்மோடு வருவான். அப்போ இதை அவன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவான்ல, நாங்கள் மெதுவாக சொல்லவும் செய்திருவோம், நீ இங்கே எப்படி எவ்வளோ இப்போ இதாக பண்ணுற, நேற்று குறைவாக எடுத்த இன்னைக்கு மார்க் அதிகமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்ற, அப்போ இதே மாதிரி நீ வந்து எக்ஸாமில் நிறைய மார்க் எடுக்கணும், அப்போ நிறைய படிக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகம் கிடைக்குது, ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது, ஒரு விடாமுயற்சி கிடைக்குது. தோல்விங்கிறது வரக்கூடாது, எப்போவுமே நம்ம வெற்றி தான் எடுக்கணும், அதில் வெற்றியிலையும் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம். ஏன்னா இங்கே நாங்கள் மதிப்பெண் போடுறோம், அந்த போர்டில் நம்ம மதிப்பெண் போடுறோம், அவன் எக்ஸாம்லேயும் மதிப்பெண் வாங்குறான், அப்போ இது கோரலேட் ஆகுது. அப்போ மாணவர்களுக்கு இது முக்கியமாக வேணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா இது ஒரு விளையாட்டு தானே, விளையாட்டு நிறையா பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அகாடமி சைட்லேயும் படிப்பு சைட்லேயும் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்.
1: சரி சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இந்த வில்வித்தை பயிற்சி மாணவர்கள் எப்படியெல்லாம் இந்த வில்வித்தை பயிற்சி கற்றுக்கலாம், எந்த வயதுலேருந்து கற்றுக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி போட்டிகள்லாம் நடக்குது, அதே மாதிரி இந்த வில்வித்தை கற்றுக்கிறதுனால அவங்களுடைய கல்வியிலையும் அவங்களுக்கு எப்படியெல்லாம் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு ஆகாஷ்வாணி மதுரைக்கு மனமார்ந்த நன்றி.
1: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை வில் அம்பு விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் பெண்கள் மேம்பாடு குறித்த அகில இந்திய மகளிர் மாநாட்டின் தலைவரான திருமதி குல்ஜித் கவுர் பங்கேற்ற நிகழ்வு டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டிற்கான 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய

இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 10:20.

காற்றலையில் கானம் எடுத்து கவிச்சோலையில் இசை சாரம் தொடுத்து நிலவொளியின் நீட்சியில் நினைந்துருகும் பாடல்களை கொய்து உறங்கா நெஞ்சங்களுக்கும் இமை மூடாது காத்திருக்கும் விழிகளுக்கும் தேமதுர கீதங்களை காற்றலையில் பரவச் செய்ய கார்முகில் தேரேறி மன கண்முன்னே வந்து இறங்கியிருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன்.

தேடலின் பொழுது நீள்கிறது, மனம் மறக்க மறுக்கின்றது, தனிமையே நிலையென மாறியது, உலகம் வெறுமை என உணர்த்தியது, பாவை பிரிந்த ஏக்கங்கள் இரவில் ராகமாய் மாறுகிறது, மௌன ராகமாய் மாறுகிறது.

கனவிலும் நினைவிலும் நின்றவள் காற்றென மறைந்ததேனோ, வண்ணம் நிறை வாழ்க்கையும் இன்று இருள் சூழ்ந்ததேனோ, நேற்று வரை நேசம் தந்தவள் பாசம் மறந்து போனதேனோ, ஒன்றரக் கலந்தவள் இவன் ஜீவனை விட்டு பிரிந்து சென்றதேனோ.

துணையின்றி தவிக்கும் இவனுக்கு இரவும் இசையும் துணை நிற்கின்றது. பட்ட பாடுகளை பாடல் பாடி இழைப்பாட்டுகின்றான். வழிகளை வரிகளாக்கி இசைக்கின்றான். தனிமையின் துயர் மறக்க மனம் திறந்து பாடுகின்றான். மலையோரம் அமர்ந்து பாடுகின்றான்.

கண்ட கனவும் கலைந்ததே, காணல் நீரென்று ஆனதே, இணையும் இல்லாமல் போனதே, தனிமையொன்றே துணையாக உள்ளதே, அப்பெண் கிளியும் பறந்து போனதே, திரும்பி வர பாதையும் மறந்து போனதே என காற்றில் மெட்டெடுத்து பாடுகின்றான் இவன். இதயத்திற்கு இசைதானே எங்கு மருந்து.

0: பாடலை மட்டுமே துணை கொண்டு வாழ்கின்றான். நினைப்பது நடக்கவில்லை என்று நினைந்துருகி வாடுகின்றான். தனக்கேதும் நிலையில்லை என தன் நிலை சொல்லி பாடுகின்றான். அவளிடம் தன் நிலை சொல்ல பாடுகின்றான்.
1: ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே

இணைந்த கைகள் பிரிதல் தகுமோ? நிழலுலகில் இங்கு நிஜமும் பொய்யாகுமோ? தன் வழிப்பயணத்தை நதியும் மறக்குமோ? துடிப்பை இதயமும் நிறுத்துமோ? உயிரின்றி உடலும் இயங்குமோ? உணையன்றி உயிரும் நிலைக்குமோ?

இன்பமும் துன்பமும் இங்கு இயல்புதானே. அன்பு கொண்ட நெஞ்சம் வலியை தாங்கும், வலி கண்ட நெஞ்சம் வலிமையாய் மாறும். பிரிவு நிரந்தரமல்ல, துன்பமும் நிலையானதல்ல. இவன் தேடிய அன்பிற்குரியவள் அன்பின் குரல் கேட்டு வந்து விடுவாள். ஏனென்றால் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள். அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது கார்த்திகை தீபன்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டு சிறகு. நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பரை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக சேவை செய்திகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 இந்நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டயப்படிப்பில் ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்கிறார் சந்திரமோகன் அவர்கள். காலை 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் களக்காட்டூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி நீ சீனிவாசன் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா. இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 8:50 சைப்பாரின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

காலை 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30 10:30 முற்பகல் 11:30 பிற்பகல் 12:30 மதியம் 1:30 மதியம் 3:30 மாலை 4:30 மாலை 5:30 6:30 இரவு 7:30 இரவு 10 மணிக்கும் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் கேட்கலாம் டெய்லி அஞ்சலாக. காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பமாக. இதில் பங்கேற்கிறார் எல் சுக்கலிங்கம் அவர்கள் தேவகோட்டையிலிருந்து. காலை 10:35 இருபட பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. இதில் பசுமையின் மறுமலர்ச்சி நேரலை நிகழ்ச்சி மேலக்கால் பகுதியிலிருந்து பங்கு பெறுகிறார் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 12:02 ஸ்நேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். மதியம் 2 மணிக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 2:30 தொழில் தாளம். 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. மாலை 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:35 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:35 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 8:30 அறிவியல் மின்னல். இதில் செல்போன் சிமிட்டினால் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் டாக்டர் டி ஜெயராஜசேகர் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:20 பட்டு சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நிறமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

நேரம் இரவு 11:05. மதுரை பண்பரை 103.3 காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அன்னையின் ஆசை திரைப்படத்திற்காக எஸ்எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கு மா பாலசுப்ரமணியம். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:10. மதுரை பண்பலை 103.3 இரவின் அமைதியில் இனிய பழைய பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திற்காக எஸ் ராஜேஸ்வர ராவின் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் தஞ்சை என் ராமையாதாஸ். ஏ எம் ராஜா மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பு படத்துடைய இயக்குநர் இராசரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

நேரம் இரவு 11:14 இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் மதுரை பண்பலை 103.3. நிலவோடு சேர்த்து நினைவுகளும் இசையுமாய் இரவை தாளாட்டுவது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 4 வேலி நிலம் திரைப்படத்திற்காக கே.வி. மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் திருச்சி லோகநாதன். எல்.ஆர். ஈஸ்வரி மற்றும் திருச்சி லோகநாதன் இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

தூங்காத இரவுகளுக்கு இசையால் இன்பமூட்டிக் கொண்டிருப்பது தேனும் பாலும். மதுரை பண்பலை 103.3 இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. நேரம் 11:19. நிகழ்ச்சியில் இனி மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி ஆர் மகாலிங்கம் குரலில் பாடல் இதோ.

வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:23. மதுரை பண்பரை 103.3. காலத்தின் குரலாய் கடந்து வந்த பாதையின் தடமாய் இசைத்து கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையில் இதோ ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் குமா பாலசுப்ரமணியம். பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:30. மதுரை பண்பலை 103.3 காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி மஞ்சள் மகிமை திரைப்படத்திற்காக மாஸ்டர் வேணு இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் உடுமலை நாராயண கவி. கண்டசாலா மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
4: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:34. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் மதுரை பண்பலை 103.3. நினைவுகளை தாளாட்டும் நள்ளிரவின் இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி ஓர் இரவு திரைப்படத்திற்காக ஆர் சுதர்சனம் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் பாரதிதாசன். எம் எஸ் ராஜேஸ்வரி மற்றும் வி ஜே வர்மா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: அந்த இடம் தான் அற்புதம். அண்ணே அண்ணே, சரிதானா கண்ணே?
1: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை ஏன்?
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் இரவு 11:39 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. மதிமயக்கும் இரவு வேளையில் மனதை தொட்ட பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மாயா பஜார் திரைப்படத்திற்காக கண்டசாலாவின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பி லீலா மற்றும் கண்டசாலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: நேரம் இரவு 11:43 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. நிலவோடு பேசும் இரவின் குளிராய் இதயம் தொட்டு இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மனோகரா திரைப்படத்திற்காக SV வெங்கட்ராமன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் உடுமலை நாராயண கவி. AM ராஜா மற்றும் ராதா ஜெயலட்சுமி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.
1: பேசு கண்ணி, பேசு. உண்ணாமுதூர்ந்த கடலின் தேனலைகளை கண்கள் எழுதி குவிக்கும் காதற் காவியங்களை ரசித்துக் கொண்டே இருக்கிறேன். இதய ராணி, இன்னும் கொஞ்சம் பேசு.

மறந்து போன நாட்களின் நினைவுகளை மீட்டிச் செல்லும் இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரம் இரவு 11:49. நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காத்தவராயன் திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் தஞ்சை என் ராமையாதாஸ். டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு நன்றி வாழ்த்துக்கள்.

நேரம் இரவு 11:54. மதுரை பண்பலை 103.3 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாய் இது தேனும் பாலும். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஆசை திரைப்படத்திற்காக டி.ஆர். பாப்பா அவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் உடுமலை நாராயண கவி. ஏ.எம். ராஜா மற்றும் ஜிக்கி இவர்களது குரல்களில் பாடல் இதோ

மதுரை பண்பலை 103.3 காற்றின் நினைவலைகளாய் இதுவரை ஒலித்துச் சென்றது தேனும் பாலும்.

இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: தி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்

ஊன்றல் விழிகளை வருடி வருடி வீசும் பின் போகும் பொன்மேகம் நீ தூங்கும் அழகை கூர்ந்து பார்க்குமே மானே.

வானம் பொழிகின்ற மழையின் ஒலியில் கானம் பொன் வானம் என்னோடு சங்கீதம் இன்று பாடுகின்றதா. மழை துளி சுரங்கள் பிரித்து பாடும் என் தேவி உன் கண்கள்.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு.
1: அதுதான் இதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.

அழகாக சிரித்தது அந்த நிலை.

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவது பாடலாக சௌபாக்யவதி என்ற திரைப்படத்திற்காக

சரிமகரிம பனிதனிதா மாபனி ரிசரி நிசாதனி சரி சனி சரிகாரி சரி சனி சனி பனி பம பம கமரி சனி சரிம பனிதானிதா சரிம பனிதானிதா.

நிறைவாக கேட்டது ஜெகதால பிரதாபன் திரைப்படத்திற்காக. நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் புரிசை ஈஎஸ் நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஏ சக்திவேல் அவர்கள் தவில். முதலில் கேட்கவிருப்பது மூலாதார மூர்த்தி என்ற பாபநாசம் சிவன் இயற்றியது ஹம்சத்வனி ராகத்தில் ஆதி தாளத்தில்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யோசனா கமல லோச்சனா எனும் ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனை கேட்கலாம். தர்பார் ராகத்தில் ஆதி தாளத்தில்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய வாஞ்சதோனு கர்ணரஞ்சனி ராகம் ஆதி தாளத்தில்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாசுதேவயனி எனும் ஸ்ரீ தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 6ஆம் நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. மங்கள இசை.

0: நான் மகிழ்வதற்கு காரணமான கல்வியைக் கண்டு உலகமே மகிழ்ச்சி அடைவதால் கற்றறிந்தவர்கள் மேலும் மேலும் கல்வியை விரும்புவர். குறள் எண் 399, அதிகாரம் கல்வி.
1: தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார்.
0: தான் மகிழ்வதற்கு காரணமான கல்வியைக் கண்டு உலகமே மகிழ்ச்சி அடைவதால் கற்றறிந்தவர்கள் மேலும் மேலும் கல்வியை விரும்புவர். குறள் எண் 399, அதிகாரம் கல்வி.

நேரம் காலை 4:55. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னையஞ்சலாக 6:02 புதிய காலை நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15

இன்றைக்கு புதிய காலை நிகழ்ச்சியில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பில் ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்கின்றார் சந்திரமோகன் அவர்கள். 6:45 தன்னம்பிக்கை பாடல் கேட்கலாம். 6:55 பூந்தளிர். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் களக்காட்டூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி நீ சீனிவாசன் அவர்கள். காலை 8:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னையஞ்சலாக 8:02 பாட்டு வேணுமா, இதில் மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னையஞ்சலாக. காலை 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30 காலை 10:30 முற்பகல் 11:30 பிற்பகல் 12:30 மதியம் 1:30 மதியம் 3:30 மாலை 4:30 மாலை 5:30 6:30 இரவு 7:30 இரவு 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக. காலை 10:00 கேட்கலாம் செய்திச் சுருக்கம். சென்னையஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பமாக. இதில் பங்கேற்கிறார் தேவகோட்டையைச் சேர்ந்த எல் சொக்கலிங்கம் அவர்கள். காலை 10:35 இருபடப் பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னையஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகையில் பசுமையின் மறுமலர்ச்சி நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். மேலக்கால் பகுதியிலிருந்து பங்கு பெறுகிறார் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள். நண்பகல் 12:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னையஞ்சலாக. 12:02 ஸ்நேகிதியே. பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள். மதியம் 2:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 2:30 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னையஞ்சலாக. 3:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக விளம்பரம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னையஞ்சலாக. 4:02 வசந்தன் கோ வழங்கும் அட்டக்களம். மாலை 4:35 மதுரை பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். 5:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னையஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னையஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:35 அந்தி பூக்கள் கேட்கலாம். 7:00 பாட்டு, இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னையஞ்சலாக. 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 8:30 அறிவியல் மின்னல். இதில் செல்போன் சிமிட்டினால் என்ற தலைப்பில் உரை வழங்குகின்றார் டாக்டர் டி ஜெயராஜசேகர் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள் கேட்கலாம். 10:20 பட்டு சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவுரையும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

நேரம் காலை 5 மணி. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:21. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 5:21. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசை அமுதம். திரைப்பட பக்தி பாடல்கள் இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம்.